நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.
1: மிகச் செய்து தம்மெழுவாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று.
0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேர்களை இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவும், சிப்பிகளின் துப்புரவு ரகசியம், எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு 7:45 நகர்வலம், நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கலாம் வாங்க, ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு, கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை, வழங்குவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். 8:30 திரைக்காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை, பி வி ராமன் பி வி லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை சுத்தானந்த பாரதி பாடல்கள். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வீணா வித்யா ஆகியோரின் பாட்டு, கே கணேசன் அவர்கள் வயலின், கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எண்ணுயிரே அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் துவனி. 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 345வது இடம்பெறும். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 10, எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 விராடனின் இறை உணர்வு இசை பேருரை நிகழ்த்தி இருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள், 10:30 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போரா, 10:02 கெட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதே, 1 திரைக்காணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ், 3:02 ஹலோ டாக்டர், அன்னையர் தினத்தையொட்டி தாய்மார்கள் நீங்கள் மனநலத்தை பாதுகாப்பது குறித்து மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. நேர்களை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் காலை 7:25 திரை இசை, 8:30 திரை காணம், 9:10 விஸ்வதர்மன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:30 மலைபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம். 5ஆம் பகுதி வழங்குபவர் துகிரால ராமாராவ் அவர்கள். 12:00 திரை காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வயலின், ஆடுதுறை குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3:00 மதுர மதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. துர்காலட்சுமி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்திரா, 7:10 இளைய பாரதம். மனம் மலரும் தருணம் கவிதை, பங்கேற்பவர்கள் பி விஸ்வகேஷ், வி சுந்தரபாண்டி, என் காவியா ஆகியோர். நேற்றைய தடைகள் இன்றைய தலைமைகள், ஜே ஆர்த்தி வழங்கும் உரை. 7:50 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்மன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழில் காலை 7:00 வடக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:02 திரை காணம், 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:25 திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து திரை காணம், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும்.

0: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா

0: கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மா வா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினாள், அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறைதிருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா, மாதவா, வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால் தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவாய் என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய், பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது, அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியில 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியுள்ள பாடல்

நேரம் 6:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சி நிறைவாக சாய் முரளி பாடியுள்ள பாடல்.

0: இடம் பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35 நிமிடம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 28 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20-30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின்

0: குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
1: வேர்க்கடலையில் மொட்டு கருகல் நோயை கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பெண்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இலை பெண்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு, சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இலை பெண்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள்: கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல்

0: மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். உளுத்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி

ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்துப் பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும்

0: ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மதியலை கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: இல்லாத அளவிற்கு மேலும் குலைந்து வருவதாக தெரிவித்துள்ளது. அதாவது பூமியில் வெளியேற்ற அளவை காட்டிலும் வெப்பத்தை பெற்று வருவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த வெப்ப அதிகரிப்பு கடல்களை உஷ்ணப்படுத்தி பனிக்கட்டிகளை உருக வைத்துள்ளதாக சூழல் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். பூமியிலிருந்து அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இந்த எல்நினோ என்ற நிலை வெகு வேகமாக பருவநிலையை உயர செய்து அதிக வெப்பத்தினை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் உடனடியாக எரிபொருள்களின் பயன்பாட்டினை குறைத்து புதுப்பிக்கவல்ல ஆற்றல் சேவைகளை நாட வேண்டும் என ஐநா பொது செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பூமி தாங்க இயலாத அளவிற்கு எல்லா சோதனைகளும் ஆராய்ச்சிகளும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிவப்பு குறியீடுகளையே காட்டுவதாக அவர் வருத்தம் தெரிவித்தார். வெப்பம் கடந்த 11 ஆண்டுகள் தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருப்பதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு கண்டு அதன்படி நாம் வாழ்ந்தால் மட்டுமே தீவிர பருவகால பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என சூழல் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். 2025 ஆம் ஆண்டு மட்டும் வெப்பநிலை இயல்பை விட 1.43 டிகிரி உயர்ந்திருந்ததாகவும் இது பூமிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் அதிகளவில் மரங்கள் வளர்க்க வேண்டும், புதுப்பிக்கவல்ல ஆற்றல் சக்திகளை பயன்படுத்த முன்வர வேண்டும், அரசின் திட்டங்களுக்கு மக்களும் ஒத்துழைப்பு அளித்து பூமியினை காக்க சூழலியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 33.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 4.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி குறைவு. பதிவான மழையின் அளவு 0.4 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 33 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 26.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி குறைவு. பதிவான ஈரப்பதம் 93%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 7:15. புத்தம் புது காலை உழைப்பின் சக்தியே உலகில் மிகவும் உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறு எந்த சக்திக்கும் கிடையாது. உழைப்பின் சக்தியே உலகில் மிகவும் உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறு எந்த சக்திக்கும் கிடையாது என்ற சிந்தனையோடு புத்தம்

0: காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம். சிப்பிகளின் துப்புரவு ரகசியம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: நம்மில் பலர் முத்து பற்றி கேட்டிருக்கிறோம். சிலர் அதை அணிந்தும் இருப்போம். ஆனால் அந்த முத்து எப்படி உருவாகிறது? அது உருவாகும் சிப்பிகள் கடலில் என்ன வேலை செய்கின்றன என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? கடலின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கும் வகையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயிரினம் செயல்படுகிறது என்றால் அவை சிப்பிகள்தான். இவை பெரும்பாலும் அனைவராலும் குறைத்தே மதிப்பிடப்படுகின்றன. இவை நமது கடலின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணி பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடலில் இருக்கும் சீ ஆய்ஸ்டர் அல்லது சிப்பிகள் சாதாரணமாக பார்க்கும்போது சிறிய உயிரினங்கள் மாதிரிதான் தோன்றும். ஆனால் உண்மையில் அவை கடலின் துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லலாம். ஒரு சிப்பி ஒரு நாளில் சுமார் 50 முதல் 100 லிட்டர் வரை கடல் நீரை வடிகட்டி சுத்தப்படுத்தும் திறன் கொண்டது. அதாவது கடலில் இருக்கும் மண், அழுக்கு, சிறிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் வடிகட்டி நீரை சுத்தமாக்குகிறது. இந்த செயல்முறையால் கடல் நீரின் தரம் கணிசமாக மேம்பட்டு பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்விடம் அமைவதை உறுதி செய்கிறது. அதனால்தான் விஞ்ஞானிகள் சிப்பிகளை நேச்சர்ஸ் வாட்டர் ஃபில்டர் என்று அழைக்கிறார்கள். இவற்றின் வடிகட்டுதல் திறன்களை தாண்டி சுற்றுச்சூழல் அமைப்புகளின் கட்டமைப்பிலும் இவை பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது கடலுக்கு அடியில் உள்ள சிப்பி பாறைகள் பலவிதமான கடல் வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் பாதுகாப்பை வழங்கும் இடமாகவும் இருக்கின்றன. இதனால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் ஆதரவாக உள்ளன இந்த சிப்பிகள். மேலும் சிப்பிகள் கரையோரங்களை உறுதிப்படுத்தவும் உதவுகின்றன. சிப்பி பாறைகள் ஒரு இயற்கையான கரையோர தடுப்பானாக செயல்படுகிறது. இதனால் கரையோரங்கள் மண் அரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இது சுற்றியுள்ள நிலத்தை பாதுகாப்பது மட்டுமின்றி முழு கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாக்கிறது. கடலில் சிப்பிகள் இருப்பது பிற உயிரினங்களின் ஊட்டச்சத்து சுழற்சிக்கு உதவுகிறது. கடலில் உள்ள சிறு சிறு துகள்களை சிப்பிகள் உண்கின்றன. அவை தன் ஓடுகளில் திசுக்களாக சேகரிக்கப்பட்டு இறுதியில் இறந்தும் பிற உயிரினங்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கி உயிரினங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். நம்மை மிகவும் கவர்ந்த முத்து எப்படி உருவாகிறது தெரியுமா? ஒரு சிறிய மண்துகள் அல்லது வெளிப்பொருள் சிப்பிக்குள் சென்றுவிட்டால் அது சிப்பிக்கு தொந்தரவு தரும். அந்த தொந்தரவை தடுக்க சிப்பி அதன் மேல் நாகர் என்ற ஒளிரும் பொருளை அடுக்கடுக்காக படிய செய்யும். அந்த அடுக்குகள் பல வருடங்கள் சேர்ந்துதான் அழகான முத்து உருவாகிறது. அதாவது ஒரு சிப்பியின் பாதுகாப்பு செயல்பாடே ஒரு அழகான நகையாக மாறுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சிப்பிகள் இருக்கும் இடத்தில் கடல் சூழல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று மாசு, அதிக மீன்பிடி, கடல் சூழல் மாற்றம் காரணமாக சிப்பிகளின் எண்ணிக்கை பல இடங்களில் குறைந்து வருகின்றது. இதனால் விஞ்ஞானிகள் இப்போது ஆர்டிஃபிஷியல் ஆய்ஸ்டர் ரிவ்ஸ் என்று சொல்லப்படும் செயற்கை சிப்பி வாழிடங்களை உருவாக்கி கடல் சூழலை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பெரிய பாடம் என்ன தெரியுமா? சில சமயம் நமக்கு வரும் சிறிய பிரச்சனைகளே வாழ்க்கையில் ஒரு பெரிய அழகான முடிவை உருவாக்கலாம். ஒரு சிறிய மண்துகள்தான் முத்தாக மாறுவது போல. அதனால் இயற்கையை பாதுகாப்போம். கடல் உயிரினங்களின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். சிப்பிகளின் துப்புரவு ரகசியம். தகவல்கள் வழங்கினார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: ராமு திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். நேரம் 7:10, புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் தே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: எட்டுத்தொகை நூல்கள் பற்றி கூறும் வெண்பாவில் முதலாவதாக கோரப்பட்டிருக்கும் அகநூல் நற்றிணை. இந்நூல் பாடல்கள் அகப்பொருள் சுவைகள் மிளிர செழுமையும் வளமும் செறிவும் நிறைந்தவையாக இருப்பினும் அரசர்கள் ஊர்கள் போர்கள் பண்டைய தமிழரின் பழக்க வழக்கங்கள் வணிக குறிப்புகள் தொழில் வகைகள் அயலவர் வரவால் புகுந்த

சாத்திர சடங்குகள், புராண கதைகள் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. 400 பாடல்களை கொண்ட இந்நூல் 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் உடையது. ஆனாலும் 110, 379 ஆகிய எண்கள் கொண்ட பாடல்கள் 13 அடிகள் கொண்டவையாக உள்ளன. இந்நூலுக்கு முதன் முதல் உரை கண்டவர் சங்க நூல்களிலும் தொல்காப்பியத்திலும் ஆழ்ந்த புலமை உடையவரும் பல சிற்றிலக்கியங்கள் படைத்தவருமான

0: நூல்களிலும் தொல்காப்பியத்திலும் ஆழ்ந்த புலமையுடையவரும் பல சிற்றிலக்கியங்கள் படைத்தவருமான பெண்ணத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆவார். இந்நூலுக்கு உரைகளோடு எத்தனை பதிப்புகள் வந்தாலும் அப்பதிப்புகளுக்கு ஆதாரமாய் விளங்குவது பெண்ணத்தூரின் பதிப்பே ஆகும். தலைவிக்கு தோழி குறை நயப்பு கூறியது என்னும் துறையில் கபிலர் பாடிய குறிஞ்சித்திணை பாடல் ஒன்று நட்பின் இலக்கணத்தை புலப்படுத்துகின்றது. வாழி தோழி திருமாலை போல கரியதாயிருக்கும் மலையிலிருந்து அவனுக்கு மூத்தவனான பலராமனை போன்ற வெண்மையான அருவிகள் பாயும் அழகிய மழைக்கு தலைவன் அவன். நாள்தோறும் நம் திணைப்புணத்திற்கு வந்து நம்மை விரும்பி நின்றான் என்று நான் கூறும் மொழிகளை நீ நம்பினாய் இல்லை. என்னோடு நீ கலந்து உரையாடுவதை விட்டுவிட்டு வேறு தோழியரோடு கலந்து யான் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை ஆராய்ந்து தெளிந்தவின் அவனோடு அளவலாவுதலை செய்வாயாக. அவன் கூற்று மறுத்தற்கு உரியது அன்று. அறிவுடைய சான்றோர் தம்மோடு நட்பு கொள்ள விரும்பியவரின் பண்பு நலன்களை ஆராய்ந்து தெளிந்த பின்னரே நட்பு கொள்வர். நட்பு கொண்டபின் அவருடைய குணநலன்களை ஆராய மாட்டார்கள். நீ சான்றோரைப் போல ஆராய்ந்தபின் தலைவனோடு நட்பு கொள்ளவில்லை. முதலில் அவனோடு நட்பு பாராட்டினாய், இப்பொழுது வெறுக்கின்றாய். இது தகாதுகான் என்று தோழி தான் கூறுதலை தலைவி கேளாது மயங்குதலைக் கண்டு இவ்வாறு வெளிப்படையாக கூறுகின்றாள். மாயோனன்ன மாள்வரே கவான் வாழியோனன்ன வயங்கு வெல்லறிவி அம்மளை கிழவோ நம் நயந்து என்றும் வருந்தினன் என்பது ஓர்வாய் சொல் தேராய் நீயும் கண்டு நுமரொடும் எண்ணி அறிவு அறிந்து அளவல் வேண்டும் மறுததற்கு அரிய வாழி தோழி பெரியோர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் தரத்தே. அறிவுடைய சான்றோர் ஒருவருடைய குணம் அறிந்து குடிப்பண்பு அறிந்து குற்றங்கள் அறிந்து கூட்டாளிகளை அறிந்து அவற்றை சீர்தூக்கி பார்த்தே நட்பு கொள்வர். நட்பு கொண்டபின் அவருடைய குணங்களை ஆராய மாட்டார்கள். முன்னமே எண்ணி பார்க்காது நட்பு கொள்வது போல் கேடு தருவது வேறு ஒன்று இல்லை. நீ முதலில் தலைவன் மீது நட்பு பாராட்டினாய், இப்பொழுது வெறுப்பது தகாது என்று தோழி கூறுகின்றாள். கபிலர் இப்பாடல் வழி நட்பு கொள்ளுதலின் இலக்கணத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். நாடாது நட்டளிர் கேடில்லை என்னும் வாண்புகள் வள்ளுவரின் குரலடியை இங்கு ஒப்பு நோக்கலாம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய படுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம்

திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான

0: கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: குழந்தைகளா இருக்கும் போது நம்ம கண்ணாடி போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுல நம்ம கான்டாக்ட் லென்ஸ் குடுக்கறோம், அதுக்கப்புறம் அதையும் நம்ம எடுக்கணும்னாக்க 21 வயசுல இதை பண்ணலாம். இப்போ வந்து இப்போ சாதாரணமா ஒரு 2-2-2-3 இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி வந்து நார்மல் திக்னஸ்ல தான் இருக்கும். -4-5 ஆகும்போது கண்ணாடி வந்து கொஞ்சம் திக் ஆகும். அதுவே 10-11 எல்லாம் போச்சுன்னா கண்ணாடி வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பாக்கறதுக்கும் ஒரு அழகுக்கும் ஒரு அது குறைபாடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். இப்ப வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி லேடிஸ் மெயினா இல்ல ரிசப்ஷன்ல உட்கார்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸுக்கோசரம் இந்த

0: லேசர் சிகிச்சை பண்ணி நம்ம அந்த கண்ணாடி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், பார்வையும் நல்லா இருக்கும், எதிரில் பாக்குறவங்களுக்கும் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்மைலிங் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கும் பாக்குறதுக்கும் ஆசையா இருக்கும். ஸோ இதனால இந்த காரணங்கள்லாம் வந்து மெயின் இதுக்கு சொல்றது. ரெண்டாவது வந்து இப்ப கண்ணாடி போட்டுட்டு இருக்கும்போது நிறைய நேரத்துல நம்மளுக்கு வந்து அதால ஒரு சில அசௌகரியங்களும் வருது. ஸோ ஒரு ஸ்விம்மிங் போக முடியல, ஒரு நிறைய பேர் வந்து இப்ப நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறாங்க இப்பெல்லாம். அதெல்லாம் வந்து ரொம்ப இப்ப காமன் இந்த நவீன நாட்கள்ல அதெல்லாம் நல்லா மேலுக்கு வந்துருச்சு. சோ அந்த மாதிரி போறதோ இல்ல வந்து நம்ம மழை நேரத்துல வெளியில போகும்போது கூட கண்ணாடி மேல தண்ணி விழுந்ததுன்னா கண்ணே தெரியாம போயிடுது அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறோம், அந்த நேரத்துல மழை வருது அப்படின்னாக்கா கண்ணாடி அப்படியே பிளர் ஆயிடும், அவங்களால ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் அது வந்து கண்ணாடினால அவங்களுக்கு வர ஒரு சில அசௌகரியங்கள் இதெல்லாமும் கருதியும் நம்ம இந்த லேசர் சிகிச்சை முறை நம்ம பண்ணலாம். இதுல வந்து நிறைய முறைகள் இருக்கு. சோ இந்த நார்மல் லேசர் நான் இப்ப சொன்னது வந்து லேசர்ன்றது கண்ணாடி எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து கருவிழி நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. கருவிழி நல்லா இருக்கணும்ன்றதுக்கு வந்து கருவிழி திக்னஸும் நல்லா இருக்கணும், கருவிழியோட ஷேப்பும் கரெக்டா இருக்கணும். இது இருந்தாதான் இந்த லாசிக் லேசர் நம்ம பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த கருவிழியோட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்ப அவங்களுக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வேறு மாற்று சிகிச்சை ஒன்னு இருக்கு. அது பேர் வந்து போட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமின் பேர், பிஆர்.
1: இதுலயும் இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர, சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே.

0: அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது, அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40க்கு மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பலவிதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 7:35. புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். எறும்பு திரைப்படத்திற்காக சக்தி ரித்விக் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:38. புத்தம் புது காலையில் இனி
1: உங்கள் கவனத்திற்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு தத்துவ ஞானி, சிறந்த சொற்பொழிவாளர், மதம் மற்றும் அமைப்புகளின் எல்லைகளை கடந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர். இவர் அன்னிபெசன் அம்மையாரின் வளர்ப்பு மகன் ஆவார். 11/5/1895 ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த அவர் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தார். ஆந்திராவின் மதனப்பள்ளியில் பிறந்து அடையாறு ஆலமரத்தின் நிழலில் வளர்ந்த இவர் ஒரு கட்டத்தில் உலககுரு என்று அறிவிக்கப்பட்டார். ஆனால் தனக்காக காத்திருந்த அரியணையை துச்சமென மதித்து உண்மை என்பது ஒரு பாதையற்ற நிலம் என்று முழங்கியவர் அவர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் போதனைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் ஆழமானவை. அவர் எந்த ஒரு மதத்தையோ, சடங்கையோ அல்லது குருசீடன் முறையையோ ஆதரிக்கவில்லை. பயத்திலிருந்து விடுபடுவதே உண்மையான சுதந்திரம். உண்மையை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது, ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேட வேண்டும் என்றார். வெறும் பேச்சோடு அவர் நின்றுவிடவில்லை. மாணவர்களின் மனதை வடிவமைக்க ரிஷிவேலி மற்றும் சென்னை ராஜ்கோட் போன்ற இடங்களில் பள்ளிகளை நிறுவினார். அங்கு கல்வி என்பது வெறும் மதிப்பெண்கள் எடுப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை அதன் முழுமையோடு புரிந்து கொள்வது என்பதை வலியுறுத்தினார். ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துப்படி கல்வி என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்வதும் கல்விதான். அவர் உலகம் முழுக்க பயணம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களிடம் உரையாற்றினார். ஆசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், சாதாரண மக்கள் அனைவரிடமும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். நீங்கள் உண்மையாக சுதந்திரமாக சிந்திக்கிறீர்களா? அவரது உரைகள் இன்றும் பலருக்கு புதிய பார்வையை கொடுக்கின்றன. ஏனெனில் அவர் யாரையும் பின்தொடர சொல்லவில்லை, மாறாக உங்களை நீங்கள் கவனியுங்கள், உங்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். 17/2/1986 அவர் மறைந்தாலும் அவரது வார்த்தைகள் இன்றும் உலகெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வெளியில் இல்லை, அது நம்முள் தொடங்க வேண்டும் என்று அவர் கூறியதை போன்று அனைவரும் மாற்றத்தை நம்முள் இருந்து தொடங்குவோம். உங்கள் கவனத்திற்கு திரு ஜே கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.

0: சைவம் படத்திற்காக உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:45. புத்தம் புது காலையில் தொடர்வது.
1: நகர்வலம்.
2: நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கலாம், வாங்க.
3: அசோகர் மரத்தை நட்டார், குளத்தை வெட்டினார், ஆற்றங்கரைகளை உயர்த்தினார் என்பது போன்ற வாசகங்களை சமூக அறிவியல் பாடங்களில் படித்திருப்போம். அப்போதெல்லாம் வேறு வேலையே இல்லையா இந்த அரசர்களுக்கு என்று அலட்சியமாக பேசியிருப்போம். அவர்களது இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இருப்பது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் தாகத்தை தீர்க்கும் நோக்கம் மட்டுமன்றி நிலத்தடி நீர் மட்டம் என்ற கருத்தும் இருப்பதை காணலாம். அகழி, அருவி, கூவம் எனப்படும் ஒழுங்கற்ற முறையில் அமைந்த கிணறு, சென்னையில் அதை நாற்றமெடுக்கும் ஆறு என மாற்றிவிட்டோம். இளஞ்சி, உரை கிணறு என 47 வகை நீர்நிலைகள் பெயர்களை பழந்தமிழ் மக்கள்

0: பயன்படுத்தியுள்ளனர். இவற்றில் பெரும்பாலானவை நிலத்தடி நீர்மட்டத்தை அடிப்படையாக கொண்டிருந்தன. ஆனால் இன்று வணிக நோக்கில் கட்டப்படும் வானுயர்ந்த கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவை கட்டுவதற்காக பல நூறு அடி ஆழம் தரையில் மண் தோண்டப்படுகிறது. இதற்காக ராட்சத இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதைவிட எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், பழங்கால நாகரிகங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரையில் தோன்றியுள்ளன. இதுவும் அன்றாட குடிநீர் தேவையை மட்டுமின்றி நிலத்தடி நீர் என்ற அறிவியலும் அதில் அடங்கியுள்ளது. மேல் நிலத்தடி நீர், கீழ் நிலத்தடி நீர் என்று இருவகை நீர்மட்டம் உள்ளது. கீழ் நிலத்தடி நீரை அதிக ஆழமுள்ள ஆழ்துளை கிணறுகள் மூலமும் எடுத்து பயன்படுத்தலாம். மேல் நிலத்தடி நீர்தான் மழை நீரை பூமிக்குள் செலுத்தி சேகரிக்கும் மழைநீர் சேமிப்பு திட்டமாக உள்ளது. கீழ் நிலத்தடி நீர் பூமிக்கு அடியில் உள்ள பாறைக்குள் காணப்படுவதால் அதை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. சென்னையில் ஒவ்வொரு பகுதியிலும் கடினப்பாறை ஒவ்வொரு ஆழத்திலும் அமைந்திருக்கிறது. போதிய மழை பெய்யாதது, மக்கள் தொகை அதிகரிப்பு, தொழில் மயமாக்கல், நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. மழை காலங்களிலும் மழை பெய்து முடிந்த சில மாதங்கள் வரை மேல் நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருக்கும். பல நூற்றாண்டுகளாக ஆற்று நீரையும் குளத்து நீரையும் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திய நாம் 1970 பிறகு படிப்படியாக அனைத்து தேவைகளுக்கும் நிலத்தடி நீரை பெரும்பாலும் சார்ந்திருக்கும் சூழல் ஏற்பட்டுவிட்டது. உலகில் உள்ள நாடுகளில் அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சும் நாடாக மாறியிருக்கிறது இந்தியா. ஆண்டுக்கு சராசரியாக 1170 mm மழைப்பொழிவு நம் நாட்டில் உள்ளது. ஆண்டுதோறும் மழைப்பொழிவின் மூலம் ஏறக்குறைய 400,000 கனமீட்டர் நீரை பெறுகிறோம். மழைநீர் சேமிப்பை தமிழக அரசு கட்டாயமாக்கி 2002 கொண்டு வந்தது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தால் தான் சென்னையில் இப்போது வரை பெருமளவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படாததற்கு காரணம். எனவே வாஸ்து காரணம் காட்டி நம் ஊரில் இருக்கும் கிணறை மூட வேண்டாம். ஒவ்வொரு குடியிருப்பிலும் பாழடைந்த கிணறு இருந்தால் அதை மூடிவிடாமல் அதில் மழைநீர் சேமிக்க பயன்படுத்தலாம். இக்கிணறுகள் வருங்காலத்தில் இளைய தலைமுறைக்கு வரப்பிரசாதமாக அமையும். சாதாரண திறந்த வெளி கிணறுகளை மேலும் ஆழப்படுத்த முடியாததால் விவசாயிகள் ஆழ்குழாய் கிணறுகளுக்கு மாறினார்கள். முதலில் 500 feet, பின்னர் 600 feet என அதிகரித்து 1200 feet ஆழம் வரை தோண்டப்படும் ஆழ்குழாய் கிணறுகள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மத்திய அரசு அதிகாரிகள் இஸ்ரேல் சென்று அங்கு பின்பற்றப்படும் சொட்டு நீர் பாசன முறையை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தினார்கள். திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள் நிலத்தடி நீரை வெகுவாக நம்பியிருக்கின்றன. பின்னலாடை தொழில் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை பெறும் நிலையில் நிலத்தடி நீரை சார்ந்து உள்ள இடங்களில் நிலத்தடி நீர் இல்லாமல் தொழில் நசிந்துவிடும். நாட்டின் வளம் பெருக ஏரி குளங்கள் முக்கியமானவை. மழை நீர் குடிநீராகவும் பாசனத்திற்கும் பயன்படுவது போக நிலத்தடி நீர் அதிகரிப்பதற்கும் பாசனத்திற்காக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதும் நிலத்தடி நீர் வேகமாக குறைவதற்கு முக்கிய காரணம். நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க ஒவ்வொரு துளி மழை நீரையும் வீணடிக்காமல் வாய்க்கால்கள் மூலமாக குளங்களில் சேமித்து நிலத்தடி நீர் சுரப்பதை அதிகரிக்க வேண்டும். மழை நீர் சேமிப்பு திட்டத்தை ஒவ்வொரு வீட்டிலும் அமல்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும்.
1: நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கலாம் வாங்க. எழுதியவர் ஆர். பாஸ்கரன், வாசித்தவர் விஜய்.
2: மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: ஆனந்த ராகம் படத்திற்காக கே ஜி ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷவாணி, நேரம் இப்பொழுது 7:55. புத்தம் புது காலையில் தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட மது ராமகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது பாரத திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நிறைய மாநிலங்கள், நிறைய மொழிகள், பலதரப்பட்ட மக்கள், பல இனங்கள்னு நிறைய முகங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று, இந்தியர் என்பது நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறது. நமது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள்ல அருணாச்சல பிரதேசமும் ஒண்ணு. சூரியன் ஏழும் நாடுன்னு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. மாநிலமா உருவாவதற்கு முன் நெஃபா என்று அழைக்கப்பட்டது. மொத்த பரப்புல சுமார் 80% காடுகள் தான். ஈட்டா நகர் இதன் தலைநகரம். மொத்தம் 12 நகரங்கள் இருக்கான். பசிகாட் என்ற நகரம் மிக பழமையானது. ஸ்மார்ட் சிட்டி வரிசையில் இடம்பெற்றிருக்கு. 3600 கிராமங்கள் இருக்குதான் அருணாச்சல பிரதேசத்துல. பழங்குடியின மக்கள்ல 20 இன

0: மக்கள் இங்கு வசிக்கின்றனர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 80% பரப்பு காடுகளாய் இருப்பதுதான். கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பல பகுதிகள் இங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரோயிங் என்ற பகுதியில் இயற்கை வனப்பை முழுமையா ரசிக்கலாம். பச்சை பசேல் பள்ளத்தாக்குகள், மனதை மயக்கும் மலை தொடர்கள் நிறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மது ராமகிருஷ்ணன் ஐயா, உங்க கோட்டூர் மலையாண்டிப்பட்டினமும் மலை சார்ந்த ஓரளவுக்கு காடுகள் சூழ்ந்த பகுதி தான். நீங்க எப்படி முழுக்க தென்னந்தோப்பை நம்பி இருக்கிறீர்களோ அதுபோல அந்த மாநிலத்துல விவசாயம் இருக்கு, மீன்பிடி தொழிலும் இருக்கு, ஆடு வளர்ப்பு தொழிலும் இருக்கு. ஈட்டா நகர்லிருந்து சுமார் 100 கிலோமீட்டருக்கு தள்ளி சிரோ பள்ளத்தாக்கு இருக்கான். அங்க இருக்கும் மக்கள் நெசவு தொழில முக்கிய தொழிலா செய்பவர்கள். நம்ம சிறுமுகை நெகமம் பகுதி மாதிரியே அருணாச்சல பிரதேசம் தவாங் மற்றும் மேற்கு காமிய மாவட்டங்களுக்கு இடையே உள்ள சாலை 4170 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும் இந்த சாலையில கடும் குளிரிலும் விருப்பப்பட்டவர்கள் பயணிக்கலாம். இந்த சாலையை ஒட்டி திபேத்தியர்கள் புனிதமாக கருதும் 101 ஏரிகள் இருக்கான். எப்படி நமது கோயம்புத்தூர் மாநகரை சுற்றி நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கோ அப்படி ஏன் செங்கற்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம்னு தான் அழைக்கிறோம். அதுபோல இந்த பகுதியில பனிக்காலம் மிகவும் ரம்மியமா இருக்குமா. ஏரிகள் பெரும்பாலும் குளிரில் பனியில் உறைந்து விடுமா. அந்த நேரத்துல மோட்டார் சைக்கிள்லயே சுற்றுலா வந்து செல்பவர்கள் நிறைய பேரா. எப்பவும் பரபரப்பா இருக்கும் வாழ்க்கையை மறந்துட்டு அமைதியை அனுபவிக்க, ஏன் அமைதியை தரிசிக்க அருணாச்சல பிரதேசம் உகந்த இடம், அருமையான சுற்றுலா தலம். மது ராமகிருஷ்ணன் ஐயா, இருக்கிறவங்க தான் அள்ளி முடிய முடியும். வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். எங்களை மாதிரி இருப்பவர்கள் உங்க கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் உங்க தோட்டத்துக்கு வந்துட்டு போறோம். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்போனாங்க. ஒன்னு ஒரு சுற்றுலாத்தலம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஆயிடும். ரெண்டாவது, நீங்க முழுக்க இயற்கை விவசாயம் செய்பவர். எப்படி இயற்கை விவசாயம் செய்து லாபம் பார்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அப்படித்தானுங்க. நமக்கு ஒரே ஒரு விருப்பம் ஆசை, அது பேராசைன்னு கூட சொல்லலாம். அதாவது அருணாச்சல பிரதேசத்துல 80% பரப்பு காடா இருக்கான், வனங்கள். நமது மாநிலத்துல இது போல எப்ப வரும், வருமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
4: வேர்க்கடலையில் மொட்டுக்கருகள் நோயை கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பெண்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இலை பெண்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இலை பெண்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும்.
3: எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:10.
2: ஆகாஷ்வாணி அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: கவியோகி டாக்டர் சுதானந்த பாரதி 1897 May 11 சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுதானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8 கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரதகீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராக மாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற 1000 நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேளராக மாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாயிபாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் 100 நூல்களை எழுதி குவித்தவர்

மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேசின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று, சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையில் உள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி

பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60-க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி

0: 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60 மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கரிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலைப் போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்கானத்தில் இனி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், சர்தக் கல்யாணி பாடியுள்ள பாடல்.

இடம்பெற்றது திரைகாணம். நேர்களை இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள் கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். நேரம் 8:45.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க

0: சின்ன வயசில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்களில் வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டில் எல்லோரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால் நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
1: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
0: நான் தான் எங்கள் அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்கே எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிடுவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, அது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதில் பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
1: அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
0: அந்த அளவுக்கு நாங்கள் கிராமங்களில் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதில் தான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்
1: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
1: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
0: இல்லை அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைச்சு முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க கேட்பாங்க, நான் கேட்பேன் நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும் போது இது வரும்.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
0: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயன்

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இது அவங்க ரேடியோ ஒளிபரப்பானோம். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு, இந்த மைதானத்தில். அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து என்னென்ன உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுறது அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டிங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட் நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா

0: வச்சிருப்பார். அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கறது. அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம். வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போலும்.
1: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடிக் மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடிக் மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுங்களா அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு எதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. இந்த மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்போவும் கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்வீங்க?
0: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டி எம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டி எம் சௌந்தரராஜன் சுஷீலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
0: நான் கேட்டிருக்கேன்.
1: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
0: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கறவங்களே கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
1: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா பக்கம் மக்கள் கேட்கக்கூடிய ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில். ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கள்ல. செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்னு அது, அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன். வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்ல ஆக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது. ரேடியோவில் கேட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர், பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம்னு. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரிகார்டு வந்துச்சு, ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
1: இருக்கும். பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புது பாட்டு, புது பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார்

0: ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க. இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹாலில் இருக்கும்ண்ணே, சவுண்டாக வைப்போம்ண்ணே. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்குது எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா இல்லை?
1: கேட்போம்ண்ணே.
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது. ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்றைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவோம், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு உடந்தாளுக்கு, அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்குமே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம் நாங்கள். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்கிறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்ல. நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கருணை செய்வாய், ஹம்சத்வணி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:29 40 அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி காம்போஜி ராகத்தில் அமைந்த இதய விழிநிலே ஆதி தாளம்.

அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடிய சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழுத் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணியில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கலாம் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் P. சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
1: போடு போடு ராஜா, டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வாரமேறி வைகுண்டம் போவானா? இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

0: முடியாது, கட்டி பிடிப்பேண்டா.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை

0: தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. நேயர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட பாடல். பாடலுக்கு முன்
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மணி 14:25.
1: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.

0: அன்னையர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 1914 அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் மே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வமாக அன்னையர் தினமாக கொண்டாடும்படியாக அறிவித்தார். தமிழ்நாடு உட்பட உலகம் முழுவதும் மக்கள் தங்கள் அம்மாக்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் வாழ்த்து அட்டைகளை வழங்கி அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கின்றனர். இந்த நாள் குடும்பத்தில் தாய்மார்களின் பங்களிப்பு, அன்பு மற்றும் தியாகங்களை நினைவுகூரும் நாளாகும். இந்நன்னாளில் அன்னைக்கான ஒரு சிறப்பு கவிதையை கேட்போமா? அறுபடும் தொப்புள் கொடியில் அடங்கியதல்ல வாழ்வு. ஈரைந்து மாதங்கள் சுமப்பதற்கு முன்னே ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் எனக் கணா கண்டபோதே துலங்கியது அது. நித்திரையில்லா கனவுகளை நித்தமும் நீ சுமக்கையில் நீர்க்குடத்தினுள் நீந்திக் கொண்டிருந்தேன். குருதி தோய்த்து குருத்தெலும்பு உடையும் ரணத்தோடு ஈன்ற பொழுதினில் என்னை ஏந்தி புன்னகைத்தாயே. ஈடேதும் உண்டோ அதற்கு? என் அசைவுகளில் ஆனந்த கூத்தாடினாய். அன்பின் வெளியை அகப்பையில் அடைத்து அகர சோரூட்டினாய். அம்மா என்று நான் அழைக்க அகிலத்தை வென்றவளாய் அகமகிழ்ந்தாய். ஏனோ உன் மகிழ்ச்சியின் எல்லையை என்னுடன் சுருக்கிக் கொண்டாய். சலவை செய்யப்படாத அன்பின் தூய்மையை சமத்துவத்தோடு பேணிக்காக்கும் தாய்மையின் பாதம் தொட்டு வணங்கி இவ்வுலகில் எல்லோருக்கும் முதல் அழகியாகவும் முதல் ஆசானாகவும் முதல் ரசிகையாகவும் திகழும் அத்துணை அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையன்று கொண்டாடப்படும் அன்னையர் தினம் நேற்று எல்லோராலும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இதில் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதை இன்று நம் நிகழ்ச்சியில் கேட்போமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் உமாசங்கரி. எனக்குள் நான் எண்ணி பார்க்கிறேன், சான் அளவு கூட எட்டவில்லை. அருமையான இடம் எனக்கு மட்டும், அங்கு மின் விசிறியும் சுழலவில்லை, குழல் விளக்கும் ஒளி உமிழவில்லை. இருப்பினும் அப்படி ஒரு சௌகரியம் தங்கி என்ன செய்வது? அந்த அறையில் இருந்து வெளியேறிவிட்டேன். இவ்வுலகை காண எட்டி பார்த்தேன். எவ்வளவு பெரிய உலகம் இது! பயம், பதற்றம், அழுதேன், தவித்தேன். 10 விரல்கள் என் மீது வருடியது. எனக்கான அறைக்குள் சென்றது போல் பரிசம். நிமிர்ந்து பார்த்தேன். பயமுறுத்தும் உலகம் ஒரு புறம் இருக்க, சொர்க்கமே உலகமா என்னை அணைத்து கொண்டது. அந்த கைகளுக்கு இது மட்டும் நான் செய்த கைமாறு ஒன்றுதான். 3 எழுத்து ஒளியாம் அம்மா என்று வாயார அழைத்ததுதான். அதற்காக இருக்கிறாள் என் நினைவோடு, எனக்கான உலகத்தோடு. அவள் எனக்காக உருவாக்கிய உலகம் இன்று என்னை சுழல எனக்கோ ஆசையாயிருக்கிறது. அவள் எனக்காக உருவாக்கிய உலகம் இன்று என்னை சுழல எனக்கோ ஆசையாயிருக்கிறது. எனக்கான அறைக்குள் மற்றும் ஒருமுறை வாசம் செய்ய. எனக்கான அறைக்குள் மற்றும் ஒருமுறை வாசம் செய்ய ஆசையாயிருக்கிறது. அனுமதிப்பாயா அம்மா? இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறமா ஏன் நம்ம இத மாதிரியான ஒரு கவிதைகளை எதற்காக நம்ம மறுபடியும் தாயோட கருவறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைவுகளை, தாய்க்குரிய தினங்களை மட்டுமே ரொம்ப ரொம்ப விமர்சையா ரொம்ப மகிழ்ச்சியா ஏன் கொண்டாடுறோம்? எல்லா உயிர்களையுமே தாயை மட்டுமே நம்ம ஏன் போற்றி பேசுறோம்? சொல்லியிருப்பாங்க இல்லையா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது ஒரு காகமா இருக்கலாம், அதுக்கு தன்னுடைய குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு. அது எந்த ஒரு உயிரினமாவும் இருக்கலாம், அதை ஒரு பெண் தான் சுமக்கிறா. அப்படி சுமக்கும் பொழுது அவ பெண் கிடையாது அந்த இடத்துல, அவ ஒரு தாயா மாறுறா. ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம், ஒரு சாதாரண பெண்ணா. அவளுக்கான ஆசைகள் இருக்கும், அவளுக்கான சுக துக்கங்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எப்போ ஒரு தாயா மாறுறாளோ அப்ப தன்னுடைய குழந்தையுடைய நலத்தை மட்டும்

யோசிக்கக்கூடிய இன்னொரு ஒரு உயிர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது தாயா மட்டும்தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது தாய்க்கான தினத்தை நாம கொண்டாடாம இருக்க முடியாது. உலகத்துல எந்த மூளைக்கு சென்றாலுமே நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. அது தாயின் கருவறை மட்டும்தான். தாயுடைய கருவறையில ஒரு குழந்தைக்கு நஞ்சு கூட செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நிலநடுக்கம், ஒரு குண்டு வெடிப்பு, இல்லைனா ஒரு விபத்து, தாய் இறந்திருப்பா, ஆனா அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள காப்பாத்திட்டு இருக்கிறதுக்காக அவளுடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இறந்து போயும் துடிக்கக்கூடிய ஒரு இதயம் இன்னொரு ஒரு உயிருக்காக இருக்கும் அப்படின்னா அது தாய் மட்டும்தான். எத்தனையோ ஒரு இயற்கை காட்சிகள்ல நம்ம பார்ப்போம், தன்னுடைய குஞ்சுக்கு தன்னுடைய தாய் பறவை ஊட்டுறதையும் தன்னுடைய தாய் விலங்கு ஊட்டுறதையும் பார்த்துருப்போம். அதே போல ஒரு அருமையான விஷயம் சொல்ல வந்தோம்னா, நம்ம ஒரு தாய் வந்து மார்பிலிருந்து பால் ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப புனிதமா பார்ப்போம், ஒரு அன்பின் வெளிப்பாடா பார்ப்போம். அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு உயிருக்காக துடிக்கக்கூடிய இதயம் வெளியில இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தாயுடைய இதயம் தான். அப்ப அந்த தாயை நம்ம கொண்டாடணும் இல்லையா, அதுக்காக கொண்டாடப்படுறது தான் இந்த அன்னையர் தினம். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் கடமைப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு வகையில. ஒரு தாய் கருவுற்று இருக்கும் போது பல சோதனைகளை சந்திச்சிருக்கலாம், வளர்க்கும் போது பல சோதனைகளை சந்திச்சிருக்கலாம், பல அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். இதையும் மீறி ஒரு குழந்தைய நேசிக்கிறாங்க ஒருத்தங்களை ஒருத்தங்க, எந்த நிபந்தனையுமே இல்லாம, எந்த விதமான கைமாறும் இல்லாம நேசிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தாய் மட்டும்தான். ஸ்கேன்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த குழந்தையுடைய இதய துடிப்பு தான் தெரியும். அந்த இதய துடிப்பை மட்டுமே வச்சு உலகத்துல தன்னுடைய குழந்தைய வந்து நேசிக்கக்கூடிய ஒரு இதயம் தாயா மட்டுமே தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தாயை நம்ம கண்டிப்பா கொண்டாட வேண்டியது தான். நம்ம வந்து இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கவிதையை கேட்ட எல்லாருமே ஒரு முறையாவது தாயுடைய கருவறையில இருந்து பிறந்து உங்களுடைய அம்மா உங்க கையால தொட்ட அந்த நொடியை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உணர்ந்தனாலதான் இந்த கவிதையை உங்களுக்காக பகிர்ந்தேன். அதே சமயத்துல நம்முடைய இதயம் நமக்காக துடிக்கக்கூடிய ஒரு இதயத்தை நம்ம நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி கடனோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், நான் தீபா பேசுறேன். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம்? அம் ஆ பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆ தொடக்கம் ம் போட்டு மா ஆ அது முடிவு ஓசையும் வந்து ஆ தான். ஸோ தொடக்கம் என்னைக்கும் முடிவே இல்லை. அம்மா எப்பவுமே நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடா நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் யோசிப்பாங்க. நம்ம என்னதான் அவங்க பேச்சை கேட்கலன்னா கூட அவங்க கனவுல கூட நம்மளுக்கு என்னைக்குமே அம்மாங்க வந்து எப்பவுமே அன்பை மட்டும்தான் பரிமாறுவாங்க. அதனாலதான் அவங்க பேரு அம் ஆ. என்னைக்குமே அவங்க தொடக்கம் மட்டும்தான் அவங்களோட அன்புக்கும் நம்ம மேல வச்சிருக்கிற எதுக்குமே அளவே இட முடியாது. அதனாலதான் அவங்க நம்ம அம்மா. முடிவே இல்லாத ஒரு தொடக்கம் தான் அம்மா. சோ அப்படியாப்பட்ட எல்லா அம்மாக்களுக்கும் என்னோட அன்னையர் தின வாழ்த்துக்கள். என்னோட அம்மா இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். எங்க அம்மானாலதான் நான் இங்க இருக்கேன், இப்படி இருக்கேன். நன்றிம்மா.
1: நான் கோபிகா. இந்த உலகில் எதற்கும் ஒப்பிட முடியாத ஒரு சக்தி இருந்தால் அது அம்மாதான். என்னதான் அம்மாங்களுக்கு கனவுகள்லாம் இருந்தாலும் அவங்களோட குழந்தைங்கள கனவை பெரிதா நினைச்சே வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மா ஒரு இல்லத்தரசிங்க, அவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள். என்னத்தான் இல்லத்தரசியா இருந்தாலும் அவங்களோட சிந்தனையில எப்பயுமே ஒரு தலைவரின் பார்வை எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். அவங்களோட அரவணைப்பு, ஒழுக்கம், அன்பு மற்றும் தியாகம் இன்று உங்கள் ஒரு குழந்தையை மருத்துவராகவும் மற்ற ஒருவரை ஆசிரியவராகவும் உருவாக்கியிருக்கு. சமூகத்திற்கு சேவை செய்யும் மனிதர்களை உருவாக்கிய நீங்கள் உண்மையில் ஒரு விஷனரி மதர் தான் எங்களுக்கு. நீங்கள் எங்களுக்கு மட்டும் அம்மா அல்ல, சமூகத்திற்கு நல்ல மனிதர்களை கொடுத்து ஒரு அமைதியான மாற்ற சக்தி. உங்கள் ஒவ்வொரு தியாகத்திற்கும், உறக்கமில்லா இரவுகளுக்கும், அளவற்ற அன்பிற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா.
2: பேரு ஒலிவியா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நம்ம ஏன் மதர்ஸ் டே கொண்டாடுறோம்? ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி. நம்ம வந்து அவங்களை எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம அன்னைக்கு மட்டும் அவங்கள ஹாப்பியா வச்சுக்க கூடாது, நம்ம எப்பயுமே அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். நான் வந்து எங்க அம்மாவுக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு என்ன செய்வேன்னா கிஃப்ட்ஸும் கிரீட்டிங்ஸும் கொடுப்பேன். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அன்னைக்கு நான் போட சொல்லுவேன். அவங்களுக்கு நாங்க எப்பயுமே செய்யற ஹெல்ப்பை விட நிறைய ஹெல்ப் செய்வேன். அவங்கள வந்து அன்னைக்கு நாங்க வந்து சர்ப்ரைஸ வெளிய கூட்டு போவோம். நீங்களும் உங்க அம்மாவை இந்த மாதிரி ஹாப்பியா வச்சுக்கோங்க, நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் தி மதர்ஸ்.
3: வணக்கம், என் பேரு ஜெயராதா. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ ஒரு நிமிஷம் கண்ண மூடி அம்மான்னு சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள என்ன தோணுது? சுட சுட சாப்பாடு, காய்ச்சல்ல நெத்தியில வச்ச கை, தேர்வுல ஜெயிச்சப்போ வந்த கண்ணீர், இல்லையா? அம்மா என்பவள் ஒரு மந்திரக்காரி. நாம பசின்னு சொல்லாமலேயே கஞ்சி ஊத்துவா. நாம அழ

வர்றதுக்கு முன்னாடியே காரணம் கண்டுபிடிச்சிருவா. தன் கடைசி பருக்கை சோறையும் நமக்கு ஊட்டி விட்டு என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லும் தெய்வம் அவ. இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? வயிறு நெக்லஸ் வேண்டாம், விலை உயர்ந்த புடவை வேண்டாம், ஒரு ஃபோன் கால் போதும். சாப்பிட்டியாமான்னு கேளுங்க, 2 நிமிஷம் அவன் பேசுறத காது கொடுத்து கேளுங்க, லவ் யூமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அவ தன் வாழ்க்கையே நமக்காக தியாகம் பண்ணியிருக்கா. ஔவையார் சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கோவில்ல தேடாதீங்க, உங்க வீட்டு சமையலர்ல இருக்கிற தெய்வத்தை கொண்டாடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் என் தாய்க்கு நிகரான உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள்.

என் பேர் அனிதா. எனக்கு 45 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 20 இயர்ஸ்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 2 கிட்ஸோட அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டு பேரும் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் தான். அம்மாவாக இருக்கிறது ஈஸி இல்லை. ஸ்டடீஸ், குக்கிங், வீடு இன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பையனை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஆனால் பொண்ணை வளர்க்குறது ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்துச்சு. அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது, அதில் ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக

0: கான்ஃபிடெண்டாக வளர்க்கணும்னு ஆசை. ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு ரியல் ஹாப்பினஸ்னால் என் கிட்ஸோட சந்தோஷம்தான். அம்மாவாக இருக்கிறது ஒரு ரோல் இல்லை, அது ஒரு லைஃப் டைம் ஜேர்னி. லவ், சாக்ரிஃபைஸ், ஹாப்பினஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு அழகான பயணம். இந்த மதர்ஸ் டேயில் நான் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்தான், அம்மாவாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஐ விஷ் எ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ் இன் த வேர்ல்ட்.
1: வணக்கம், என் பேர் மேகலா, எனக்கு வயது 57 ஆகுது. எனக்கு 26 வயசில் குழந்தை பிறந்தது. அம்மா ஆன பிறகுதான் குழந்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் என் குழந்தைக்கு உடம்பு முடியாத போது கஷ்டப்பட்டு காப்பாற்றுவேன். என் வீட்டுக்காரருக்கு வருமானம் கம்மி, நான் டைலரிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் துணி தைத்து கொடுப்பேன். அதில் வரும் வருமானத்தில் சேமிப்பு போக என் குழந்தைக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பேன். நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என் குழந்தைய 9வது வரைக்கும் டியூஷன் இல்லாம நானே சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவளை நல்லா படிக்க வச்சிருக்கிறேன். ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு ரொம்ப குறியா இருந்தேன். அவ திறமைய இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன். சத்தான உணவு, சுத்தமான வீடு, உடை, இதை கண்டிப்பா கவனிச்சுப்பேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு மகன் இருக்கிறான். நான் அம்மா அம்மாவாக இருக்கிறேன். அப்படின்னா 2 மடங்கு அம்மாவாக இருக்கிறேன். அவங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது ஒரு சுகமான சுமை. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி சிறப்பா அம்மாவாக இருக்கும் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.

அன்னையர் தினம் கருத்துக்கோவையின் முதல் பகுதி இன்று கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. நேர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை பகல் 1:10 ஒலிபரப்பாகும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம். அன்னையர் தினம் கருத்துக்கோவையின் அடுத்த பகுதி நாளை பகல் 1:10.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்றவரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாறி மகமாயி மணிவந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்டை ஈசரிய மக்களா கெடுங்க மகமாயி வாக்கு இது

0: ಜನಗಳ ಕೇಳಿಂದ ಜಕ್ಕಮ್ಮ ವಾಕಿ ಇದು. நான் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை

0: மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும், ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.

0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
3: வேர்க்கடலையில் மொட்டுக்கருகள் நோயை கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பெண்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இலை பெண்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு, சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இலைப்பேன்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும்.
2: எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
4: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
7: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
8: பேசுகின்றேன்.
7: வாழ்த்தும் கலை, அதனாலதான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையால வாழ்த்துவது 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே

0: Amid global headwinds projects growth at 6.6% in the current fiscal. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். 2:30 தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம். 2:30 வரை துறை கானம். முதலில் பல்ராம் பாடிய பாடலை கேட்க உள்ளோம். படம் அழகுக்குட்டி செல்லம், திருவாசக பாடல் இது.

நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். 2:30 தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் பாடியுள்ள வாலி இயற்றிய பாடல். படம் நான் கடவுள்.

0: திரைகானம் கேட்டீர்கள். சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்

வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை

0: வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 ஆண்டிற்கான பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 500,000 டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்றுக்கொள்ளலாம். கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் த்வனி.
3: நமஸ்தே ஜி.
4: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து ஷன்னோ என்கிற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வார கதையின் சுருக்கத்தை காண்போம். ஷன்னோவிற்கு படி

0: பார்ப்பதற்கு மிகுந்த பிரியம். அவளது அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் அழுக்கில் புரண்டு இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தார்கள். ஒரு நாள் ஷன்னோ தன் சேரியின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். நீலு அழைத்தாள். ஷன்னோ, ஓ ஷன்னோ, வா, பொம்மைக்கு கல்யாணம் செய்து விளையாடலாம். தினம் தினம் பொம்மைக்கு கல்யாணம், எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதாவது புதிய விளையாட்டு விளையாடலாம். இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறது புதியதாக விளையாட? நாம் பள்ளிக்கூட விளையாட்டு விளையாடலாம் என்று ஷன்னோ பரிந்துரைத்தாள். எப்படி? இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று அம்மாவின் ஒரு புடவையை சுற்றி கொண்டும் ஒரு காலணியை அணிந்து கொண்டும் ஆசிரியை தோற்றத்தில் வந்து நின்றாள். அட, சீதா, கம்மோ, ரதியா, பாருங்கள், ஷன்னோ ஆசிரியை ஆகிவிட்டாள் என்று சொல்லி சிரித்தாள் நீலு. மேடம் வணக்கம் என்று ரதியா கேலி செய்தாள். ஆமாம், மேடம் வணக்கம் என்று ஷன்னோ மேடத்தை போலவே பதில் வணக்கம் செய்தாள். இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் வரிசையாக அமருங்கள். சரிங்க மேடம், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சொல்லுங்கள். ஆ, மாதுளம்பழம். ஆ, ஆம், ஈ, இமலி என்று ஆனா அவனா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் என்று உலவியபடியே சொன்னாள் அவள். பெரிய டீச்சர் போல தோரணையுடன் தோழிகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அனைவருக்கும் இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் மலர்ச்சியாகவும் இருந்தனர். சப்தம் நாலாபுறமும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் புதிய மேடத்தை பார்த்து கற்றுக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் ஷன்னோவின் அம்மா அங்கே வந்தார்கள். இது என்ன விளையாட்டு என்று சொன்னார்கள். இதனால்தான் என்னுடன் வேலைக்கு வரமாட்டேன் என்கிறாயா என்று கடிந்து கொண்டார்கள். வீட்டில் உன் இஷ்டத்திற்கு ஆட்டம் போடுகிறாயா என்று கேட்டார்கள். முதலில் நீ படி, பின்னர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றார். அம்மா, நான் படிக்கவே விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே போனாள் ஷன்னோ. புடவையால் முகத்தை மூடிக்கொண்டு கட்டிலில் விழுந்தாள். இதை பார்த்துவிட்டு அம்மாவும் அவளது அருகில் வந்து கட்டிலில் படுத்துக் கொண்டார். ஷன்னோ கொஞ்சம் பலமடைந்தவளாக பணிவாக அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, என்னை மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு. சீருடை அணிந்து பையை தொங்க விட்டுக் கொண்டு பள்ளிக்கூடம் போவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள். நானும் ரீட்டாவை போல தினமும் பள்ளிக்கூடம் செல்ல விரும்புகிறேன் என்றாள். அவள் எதிர்வீட்டில் வசிக்கிறாள். தோ, இந்த புத்தகம் கூட நான் அவளிடம் இருந்துதான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று அந்த புத்தகத்தை காண்பித்தாள். நீங்களும் நானும் நாளை போகலாம் அம்மா என்றாள். சரி, இப்பொழுது அமைதியாக இரு என்றார் அம்மா. அம்மாவின் அமைதியை கண்டு ஷன்னோ அம்மாவிடம், என்னம்மா விஷயம் என்றாள். ஒன்றுமில்லை, உனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கும், ஆனால் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்றால் செலவு அதிகமாகும், இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றார். பள்ளி கட்டணம், புத்தகங்கள், சீருடை என்று செலவு அதிகமாக ஆகும், சமாளிக்க முடியுமா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். சமாளிக்கலாம் அம்மா, நானும் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்கிறேன் என்றாள் ஷன்னோ. அப்பொழுது நாம் நாளை பள்ளிக்கூடம் போகலாம் என்றாள். சரி, நான் உன்னை நாளை பள்ளியில் சேர்த்து விட்டு பின்னர் வேலைக்கு போகிறேன் என்று அம்மா சொன்னார். அடுத்த நாள் காலை அதிகாலையில் அம்மா பார்த்தார். ஷன்னோ தன் முகம் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து சுத்தமான ஃபிராக் அணிந்து ரெடியாக இருந்தார். தோளில் ஒரு பழைய பையில் புத்தகங்கள் ஒன்றிரண்டுடன் கூட தொங்க விட்டிருந்தாள். அம்மா புன்னகை புரிந்தார். தயாராகி விட்டாயா என்றார். ஆமாம் அம்மா. அவர்கள் இருவரும் பள்ளிக்கூடம் சென்றடைந்தனர். அம்மா பள்ளி கட்டணம் கட்டினார். சில புதிய புத்தகங்களும் வாங்கி தந்தார். இப்பொழுது ஷன்னோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் தினமும் பள்ளிக்கூடம் போகலானாள். ஹோம்வொர்க் கூட செய்து கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளிலும் அம்மாவிற்கு உதவி செய்தாள். தரையில் கல்லால் எழுத்துக்கள் எழுதினாள். சில சமயங்களில் பூ வரைந்தாள். சில சமயங்களில் சூரியன், பறவை என்று வரைந்து கம்மோ மற்றும் ரதியாவிற்கு அழைத்து காட்டிக் கொண்டிருந்தாள். நாட்கள் கழிந்தன. தேர்வு முடிவுகள் அன்று வர இருந்தன. தலைமை ஆசிரியை ஷன்னோவை அழைத்து சொன்னார். ஷன்னோ, நீ முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் உனக்கு உதவி தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் என்றார். நீ மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறாய். சில நாட்களுக்கு முன்புதான் நீ பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தாய். ஆனால் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய். எல்லா பெண்களும் இப்படியே முயன்று நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் நன்றாக இருக்கும் என்றார். மேடம் மேலும் ஷன்னோவை பாராட்டி அவளது முதுகில் தட்டு கொடுத்து, நீ நல்ல மதிப்பெண்கள் வாங்கினால் உனக்கு உதவி தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் என்றும் பாராட்டினார். ஷன்னோ வந்த உடனேயே அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். மேடம் என்னை மிகவும் பாராட்டினார். முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் எனக்கு உதவி தொகை கிடைக்கும் என்றும் சொன்னார் என்று ஷன்னோ பகிர்ந்தாள். அம்மா அன்புடன் ஷன்னோவை உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்தும் கொண்டார். துவனி, இனி கதையை படி.
1: மானே பியார் சே ஷன்னோ கா மாதா சூமா ஔர் சீனே சே லகா லியா.
0: அம்மா அன்புடன் ஷன்னோவை உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். மாதா சூமானா, மாதா சூம்னா உச்சி முகர்தல், சீனே சே லகானா நெஞ்சோடு அணைத்தல்.
1: ஷன்னோ கி மா சுப உஸ்கா கானா பனாகர் ரக் ஜாதி ஔர் காம் பர் சலி ஜாதி.
0: ஷன்னோவின் அம்மா காலையில் அவளுக்காக உணவு தயாரித்து வைத்துவிட்டு வேலைக்கு செல்வார்.
1: ஷன்னோ தயார் ஹோக்கர் ஸ்கூல் செலி ஜாதி.
0: ஷன்னோ கிளம்பி பள்ளிக்கூடம் போவாள்.
1: வ ஸ்கூல் சே லாட்டி தப் தக் மா ஆ ஜாதி.
0: அவள் பள்ளியில் இருந்து வருவதற்குள் அம்மா வந்து விட்டிருப்பார்.
1: தோனோ சாத் சாத் கானா காதி.
0: இருவரும் ஒன்றாக

0: உட்கொண்டனர் சாத் சாத் ஒன்றாக.
1: ஷன்னோ ஸ்கூலுக்கு ஏக் ஏக் பாத் மா கோ பதாதி.
0: ஷன்னோ பள்ளியில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மாவிடம் சொல்வாள்.
1: தோனோ கி தினசரியா பதல் கயி தி.
0: இருவரின் தினசரி பழக்க வழக்கமும் மாறிவிட்டது. தினசரியா தினசரி பழக்கம், பதல்னா மாறுதல்.
1: ஷன்னோ மா கோ பஹத் பியார் கர்தி.
0: ஷன்னோவிற்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும்.
1: கர் கே காமோ மே பி மதத் கர்தி.
0: வீட்டு வேலைகளிலும் அம்மாவிற்கு உதவி செய்வாள். மதத் உதவி.
1: கபி பர்த்தன் துல்வாத்தி.
0: சில சமயங்களில் பாத்திரம் துலக்குவாள்.
1: கபி கப்படே தோத்தி.
0: சில சமயங்களில் துணி துவைப்பாள்.
1: ஆர் கர் பி சாஃப் சுத்ரா ரக்தி.
0: வீட்டை கூட சுத்தமாக வைத்துக் கொள்வாள். சாஃப் சுத்ரா சுத்தமாக.
1: சப் காமோசி நிபட்கர் படனே பேட் ஜாத்தி.
0: எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு படிக்க உட்காருவாள்.
1: ஏக் தின் ஷன்னோ பஹத் தேர் சே பட் ரஹி தி.
0: ஒரு நாள் ஷன்னோ ரொம்ப நேரமாக படித்துக் கொண்டிருந்தாள். பஹத் தேர் சே ரொம்ப நேரமாக.
1: மானே ஆவாஸ் லகாயி.
0: அப்பொழுது அம்மா குரல் கொடுத்தார்.
1: ஷன்னோ தோடி தேர் பாஹர் ஜாகர் கேலா.
0: ஷன்னோ கொஞ்ச நேரம் வெளியில் போய் விளையாடு.
1: நஹி மா பர்சோ சே இம்தஹான் ஷுரு ஹே.
0: இல்லை அம்மா, நாளை மறுநாள் முதல் தேர்வுகள் ஆரம்பிக்கின்றன. பர்சோ நாளை மறுநாள்.
1: முஜே பாட் யாத் கர்னா ஹே.
0: எனக்கு பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
1: தோடா கேல் லேகி தோ பாட் அச்சா யாத் ஹோகா.
0: கொஞ்சம் விளையாடி விட்டு வந்தால் பாடங்களை விரைவில் படிக்க முடியும்.
1: மே ஜரா நுக்கட் கி துகான் சே நமக் லே ஆவும்.
0: நான் தெருமுனையில் இருக்கும் கடையில் உப்பு வாங்கி வருகிறேன். நுக்கட் தெருமுனை, நமக் உப்பு.
1: அச்சானக் ஏக் ஆத்மி தேசி சி ஸ்கூட்டர் சலாத்தா ஹுவா ஆயா ஆர் ஷன்னோ கி மா கோ டக்கர் மார்த்தா ஹுவா நிக்கல் கயா.
0: திடீர் என்று ஒரு மனிதன் வேகமாக ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டு வந்து ஷன்னோவின் அம்மாவை இடித்து தள்ளிவிட்டு சென்று விட்டான். அச்சானக் திடீர் என்று, டக்கர் மார்னா இடித்து தள்ளுதல்.
1: ஷன்னோ கி மா கிர் கயி.
0: ஷன்னோவின் அம்மா விழுந்து விட்டார். கிர்ஜானா கீழே விழுதல்.
1: உஸ்கே குட்னே ஆர் கொஹனியா சில் கயி.
0: அவரின் முழங்கால்கள் மற்றும் முழங்கைகளில் சிராய்ப்பு ஏற்பட்டது. குட்னே முழங்கால்கள், கொஹனியா முழங்கைகள், சில்ஜானா சிராய்ப்பு ஏற்படுதல்.
1: கூன் பேனே லகா.
0: ரத்தம் ஒழுக தொடங்கியது. கூன் ரத்தம்.
1: சாரோ ஓர் பீட் ஜமா ஹோ கயி.
0: நாலாபுரமும் கூட்டம் கூடிவிட்டது. சாரோ ஓர் நாலாபுரமும் பீட் கூட்டம், ஜமா ஹோனா கூடுதல்.
1: தபி ந ஜானே கஹா சே ரதியா ஆ கயி.
0: அப்பொழுது எங்கிருந்தோ ரதியா அங்கு வந்தாள்.
1: உஸ்னே தேகா தோ பாக்கர் ஷன்னோ கே பாஸ் பஹுஞ்சி.
0: அவள் பார்த்துவிட்டு ஓடி சென்று ஷன்னோவை அடைந்தாள். பாக்னா ஓட்டம்.
1: ஷன்னோ ஷன்னோ தெரி மா கே பஹத் சோட் ஆயி ஹே.
0: ஷன்னோ ஷன்னோ உன் அம்மாவிற்கு பலமாக அடிபட்டு இருக்கிறது என்று ரதியா கூறினாள். சோட் லக்னா அடிபடுதல்.
1: கேசே
0: எப்படி என்று ஷன்னோ கேட்டாள்.
1: கிசி ஸ்கூட்டர் வாலனே டக்கர் மார்தி.
0: யாரோ ஒருவன் ஸ்கூட்டரில் வந்து இடித்து விட்டான் என்று ரதியா சொன்னாள்.
1: ஹாய் ராம் கேத்தி ஹுவி தோனோ பாகி.
0: அட ராமா என்று சொல்லிக் கொண்டு இருவரும் ஓடினர்.
1: ஷன்னோ கி மா சடக் பர் படி ஹுயி தி.
0: ஷன்னோவின் அம்மா தெருவில் விழுந்து கிடந்தார்.
1: கூன் நிக்கல் ரஹா தா.
0: ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது.
1: கியா ஹுவா,
0: என்ன ஆச்சு என்று ஷன்னோ அம்மாவிடம் கேட்டாள்.
1: பர் மா குச் ந போல் சகி.
0: ஆனால் அம்மாவினால் எதுவுமே பேச முடியவில்லை.
1: தும்ஹாரி மா ஹே கிசினே பூச்சா.
0: உன்னுடைய அம்மாவா என்று யாரோ கேட்டார்கள்.
1: ஹா
0: ஆமாம் என்று ஷன்னோ கூறினாள்.
1: உட் பி நஹி பா ரஹி ஹே பாயோ சஹாரா தோ.
0: எழுந்திருக்க கூட முடியவில்லை. சகோதரர்களே உதவி செய்யுங்கள் என்று ஷன்னோ கூறினாள்.
1: ஹா கடா கரோ.
0: ஆமாம் எழுப்புங்கள்.
1: கேசி ஹோ மா.
0: எப்படி இருக்கிறாய் அம்மா என்று ஷன்னோ கேட்டாள்.
1: கப்ரா மத் பிட்டியா பஸ் உட்டா நஹி ஜா ரஹா ஹே.
0: பயப்படாதே மகளே, எழுந்திருக்க முடியவில்லை அவ்வளவுதான் என்று அம்மா சொன்னார். கப்ரானா பயப்படுதல், பிட்டியா மகள்.
1: கோய் பாத் நஹி பெஹன் ஹம் சப் மில்கர் உட்டா லேங்கே.
0: பரவாயில்லை சகோதரி, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து தூக்கி விடுகிறோம். கோய் பாத் நஹி, பரவாயில்லை, சப் மில்கர் எல்லாருமாக சேர்ந்து.
1: தும்ஹாரே கர் பஹுஞ்சா தேங்கே ஏக் ஆத்மி நே கஹா.
0: உங்களை வீட்டில் சேர்ப்பிக்கிறோம் என்று ஒருவர் சொன்னார்.
1: ஹா கர் தக் பஹுஞ்சா தீஜி ஷன்னோ நே கஹா.
0: ஆமாம் வீட்டில் சேர்த்து விடுங்கள் என்றாள் ஷன்னோ.
1: பஹலே பட்டி கர்வானா சாஹியே.
0: முதலில் மருத்துவ கட்டு போட வேண்டும் என்று கூட்டத்தில் ஒருவர் சொன்னார். பட்டி மருத்துவ கட்டு.
1: அரே நெய் நெய் மே டீக் ஹூ பஸ் சஹாரா தேக்கர் கர் தக் பஹுஞ்சா தோ.
0: அட இல்லை இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், கைத்தாங்கலாக என்னை வீட்டில் சேர்த்து விடுங்கள் போதும் என்று அம்மா சொன்னார்.
1: ஷன்னோ நே தீன்தா சே கஹா பஸ் கர் பஹுஞ்சா தீஜியே.
0: ஷன்னோ மெல்லிய குரலில் வீட்டில் சேர்த்து விடுங்கள் போதும் என்றாள். தீன்தா மெல்லிய பலஹீனமான.
1: தோ ஆத்மி மா கோ உட்டாக்கர் கர் லே ஆயே.
0: இரண்டு பேர் அம்மாவை தூக்கி கொண்டு வீட்டில் வந்து விட்டார்கள்.
1: ஷன்னோ நே மா கோ சாய் பனாகர் பிலாயி.
0: ஷன்னோ அம்மாவிற்கு தேநீர் தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தாள். சாய் தேநீர்
1: ஹல்தி ஆர் கீ கரம் கர்கே சோட் பர் லகாயா.
0: மஞ்சளை

0: நெய்யில் குழைத்து சூடாக்கி காயத்தின் மீது தடவினாள். ஹல்தி, மஞ்சள், கீ, நெய், கரம், சூடு, எதிர்ப்பதம், டண்டா, குளிர்ச்சி,
1: பட்டி பாந்தி,
0: கட்டு போட்டாள்.
1: மா கோ ஆராம் மிலா துவ சோகை,
0: இது அம்மாவிற்கு இதமாக இருந்தது, எனவே அம்மா தூங்கிவிட்டார்.
1: ஷன்னோ சுப ஜல்தி உட்கை,
0: ஷன்னோ காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டாள். ஜல்தி சீக்கிரம்,
1: ஆஜ் இம்தஹான் ஹே,
0: இன்று தேர்வு நாள்.
1: பர் மா கோ சோட்கர் வ கேசே ஜா சக்தி ஹே,
0: ஆனால் அம்மாவை அவள் விட்டுவிட்டு எப்படி செல்வது?
1: தபி மானே கராத்தே ஹுவே கர்வட் பதிலி,
0: அப்பொழுது அம்மா முனகியபடியே திரும்பி படுத்தார். கராஹனா முனகல், கர்வட் லேனா புரண்டு படுத்தல்.
1: தும் கேசி ஹோமா ஷன்னோனே பூச்சா,
0: நீ எப்படி இருக்கிறாய் அம்மா என்று ஷன்னோ கேட்டாள்.
1: மே ட்ரீக் ஹூ, தும் ஸ்கூல் ஜாவோ,
0: நான் நன்றாக இருக்கிறேன், நீ பள்ளிக்கூடம் போ.
1: நஹி மே நஹி ஜாவுங்கி,
0: இல்லை நான் போக மாட்டேன்.
1: தும்ஹே இத்னி சோட் ஆயி ஹே,
0: உனக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கிறது.
1: மே ட்ரீக் ஹூ, ஆஜ் தேரா சாலானா இம்தஹான் ஹே,
0: நான் நன்றாக இருக்கிறேன், இன்று உனக்கு முழு ஆண்டு தேர்வு.
1: மாலும் ஹே பர் தும்ஹே சோட்கர் கேசே ஜா சக்தி ஹூ,
0: தெரியும் ஆனால் உங்களை விட்டு விட்டு எப்படி செல்வது?
1: பக்லி ஹோ கயி ஹே,
0: பைத்தியம் பிடித்து விட்டதா? பாகல் பைத்தியம்.
1: நஹி மா தும் ஆராம் கரோ பஸ்,
0: இல்லை அம்மா நீ ஓய்வு மட்டும் எடு போதும். ஆராம் ஓய்வு,
1: ஆராம் கேசே,
0: ஓய்வு எப்படி?
1: மே தோ காம் பர் ஜாவுங்கி,
0: நான் வேலைக்கு போவேன்.
1: பிபிஜி கே கர் மெஹமான் ஆயே ஹுவே ஹேன்,
0: எஜமானி அம்மாவின் வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர். மெஹமான் விருந்தினர்கள்,
1: மே சலி ஜாவுங்கி பதாவுங்கி சப் குச், தும் லேட்டி ரஹோ,
0: நான் போய் எல்லாவற்றையும் சொல்கிறேன், நீ படுத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு ஷன்னோ சென்று விட்டாள்.
1: கேக்க ஷன்னோ நிக்கல் கை, வா அப்னே கயாலோ மே குயி குயி படி சலி ஜா ரஹி தி,
0: அவள் தன் நினைவுகளில் மூழ்கியவளாய் சென்று கொண்டிருந்தாள். கயால் நினைவுகள்,
1: மா கா காம் கர்கே பிபிஜி சே பேசே பி மாங்லுங்கி,
0: அம்மாவின் வேலையை செய்துவிட்டு எஜமானி அம்மாவிடம் பணமும் கேட்டு வாங்கி வருவேன். பேசே பணம்,
1: மா கா கித்னா கூன் நிக்கல் கயா ஹே,
0: அம்மாவிற்கு எவ்வளவு ரத்தம் வெளியேறிவிட்டது.
1: கம்சோர் பி ஹோ கயி ஹோகி,
0: பலஹீனமாக கூட ஆகி இருப்பார். கம்சோர் பலஹீனம்,
1: தூத் ஆர் ஃபல் தோ மில்னே ஹி சாஹியே,
0: பால் மற்றும் பழங்கள் தரத்தான் வேண்டும். தூத் பால் ஃபல் பழங்கள் மில்னா கிடைத்தல்.
1: பரீட்சா தோ ஜரூரி ஹே,
0: தேர்வுகளும் முக்கியம்தான், ஜரூரி முக்கியம்.
1: மே மௌசி கோ கல் புல்வா லுங்கி,
0: நான் சித்தியை நாளை வர சொல்வேன். மௌசி சித்தி, மோசா சித்தப்பா, ஆண்பால் பெண்பால்.
1: ஆஜ் தோ படோஸ்கி ராதா ஆண்டி சே மதத் லேலுங்கி,
0: இன்று பக்கத்தில் உள்ள ராதா ஆண்டியிடம் உதவி கேட்பேன். படோசன் பக்கத்தில் இருப்பவர்கள்.
1: பேசே லேக்கர் ஷன்னோ கர் ஆகை,
0: பணம் வாங்கி கொண்டு ஷன்னோ வீட்டிற்கு வந்தாள்.
1: ராதா ஆண்டி கோ மா கே பாஸ் சோட்கர் பரீட்சா கே லியே கயி,
0: ராதா ஆண்டியை அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தேர்வு எழுத சென்றாள்.
1: அத்புத் திருட் நிச்சய் தா ஷன்னோ கா,
0: அற்புதமான உறுதியுடன் இருந்தால் ஷன்னோ, அத்புத் அற்புதம், திருடு உறுதி.
1: பரேஷானி மே பி முஸ்குராத்தி தி,
0: கடினமான சமயங்களில் கூட புன்னகையுடன் இருந்தாள். பரேஷான் கடினமான துன்பமான, முஸ்குரானா புன்னகை புரிதல்.
1: தீரே தீரே மா பி டீக் ஹோ கை ஆர் ஷன்னோ கி பரீட்சா பி,
0: கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவும் நன்றாக ஆனார், ஷன்னோவும் தேர்வுகள் நன்றாக எழுதினாள். இத்துடன் இந்த கதை முடிகிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், மதுக்கூர் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து

துவாக்குடி நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், சென்னை விம்கோ நகர், காக்காச்சி, சித்தாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குருந்தன்கோடு, மாஞ்சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தங்கச்சி மடம், பாலமோர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி, ராமேஸ்வரம், பாம்பன், பரமக்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. அதிக வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக சில இடங்களில் இருந்தது. 3 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, கரூர், சேலம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, துவாக்குடி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பிலிருந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும், மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளன. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டி லட்சத்தீவுகளின் கடற்பரப்பில், கேரள கடலோர பகுதிகளை ஒட்டி 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: தென்கடலோர தமிழ்நாடு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை இருக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.

0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: दो टैंक आमने सामने खड़े थे, जिसमें से एक टैंक में था आपका बेटा अरुण और दूसरे में और कोई नहीं, और दूसरे में और कोई नहीं, मैं ही था। हम दोनों ने एक साथ एक दूसरे पर गोले दागे, पर नियति को शायद यही मंजूर था कि मैं जिंदा हूं और अरुण शहीद हो गया। मैंने जो किया वो मेरा काम था, पर सिपाही होने के साथ साथ मैं एक इंसान भी हूं, और जब मुझे पता चला कि उस समय अरुण सिर्फ 21 साल का था, तो उस घटना ने मुझे बड़ी बुरी तरह से झकझोर दिया, जिस बहादुरी से आपके बेटे ने अपनी मातृभूमि की रक्षा की, उसके लिए मैं उसे सलाम करता हूं। मेरे लिए ऐसे व्यक्ति का सामना करना जिसने मेरे पुत्र की हत्या की थी आसान नहीं था, पर उस समय मेरे जहन में बस यही पंक्तियां आई, हिंद के सैनिक तुझे प्रणाम, सारी दुनिया में तेरा नाम, दुश्मन के गलियारे में भी होती है तेरी चर्चा आम, सलाम सलाम।
1: अभी आप सुन रहे थे कार्यक्रम सेकंड लेफ्टिनेंट अरुण खेत्रपाल। श्रोताओं, आशा है कि आपको हमारे कार्यक्रम जरूर पसंद आए होंगे, तो फिर देर कैसी, भेज डालिए अपना संदेश। अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है, तो अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
5: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 345 பகுதி. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 10 பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 விராடனின் இறை உணர்வு இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் VR இளவடகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை 4 அறிவோம் மரகத தீவு அயர்லாந்து, எழுதி வழங்கியவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பி அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி.

0: 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் கோடைக்கு ஏற்ற பழங்கள். ஆர். பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். 9:00 அரங்கிசையில் வி. ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. CN சந்திரசேகர் அவர்கள் வயலின். பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம். ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின். கே. வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. அன்னையர் தின கருத்து, கோவை. 2வது பகுதி. 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. சாருச்சரியா MOP வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரி சம்ஸ்கிருத உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 346வது பகுதி. நாளை இரவு 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34°C. இயல்புக்கு 3.4°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.5°C. இயல்புக்கு 1.9°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு 34.7°C. இயல்புக்கு 0.7°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27°C. இயல்புக்கு 0.8°C குறைவு. பெய்த மழை அளவு 0.4 mm. பதிவான ஈரப்பதம் 62%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C. குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said Somnath Temple in Gujarat stands tall and eternal and showcases the country's civilizational courage and unbroken devotion. Mr. Modi today performed Mahapuja followed by the Kumbhabhishek and flag hoisting ceremony at the temple as part of the Somnath Amrit Mahotsav. The celebrations mark 75 years since the inauguration of the restored temple dedicated to Lord Shiv. In a social media post, Prime Minister Modi said, 1,000 years ago, the first of many attacks on Somnath took place. Mr. Modi said, the doors of the newly rebuilt Somnath Temple opened in 1951 in the presence of the then President Dr. Rajendra Prasad, proclaiming to the world that while the attackers have faded into the dust of history, the soul of Bharat endures. Earlier addressing the gathering at the temple, Prime Minister Modi said, India is moving ahead with self-confidence and that the country's cultural heritage has played a key role in this progress. He said the reconstruction of the temple by Sardar Vallabhbhai Patel reflected India's commitment to preserving its heritage with pride.
2: Azadi ke samay Sardar Sahab ne 500 se zyada riyasaton ko jodkar एक भारत का आधुनिक स्वरूप गढ़ा था तो साथ ही सोमनाथ के पुनर्निर्माण से उन्होंने दुनिया को बताया था भारत केवल आजाद नहीं हुआ है भारत अपने प्राचीन गौरव को पुनः हासिल करने के मार्ग पर भी अब आगे बढ़ चुका है.
1: The government today informed that there is no shortage of any petroleum products in the country and India has a stock of 60 days of crude oil, 60 days of natural gas and 45 days of LPG.

0: இளவரசர் அருள்மொழிவர்மரை கைது செய்ய வந்தவர்களிடம் அவரை ஒப்புவிக்க இளவரசரே பூங்குழலியை பணித்தபோது அது தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக அவள் நொந்து போய் இளவரசரிடம் முறையிடுகிறாள். அப்போது இளவரசர், பூங்குழலி, என் தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பது உனக்கு தெரியுமல்லவா?
1: தெரியும் ஐயா. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி ஜனங்கள் பேசிக்கொள்வதும் எனக்கு தெரியும்.
0: எந்த நொடி பொழுதிலும் என் தந்தையின் வாணாள் முடிவுறக்கூடும் அல்லவா?
2: பூங்குழலி மௌனமாயிருந்தாள்.
0: அவர் ஒருவேளை இவ்வுலகை நீத்துச் செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக நான் சதி செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் என்ற எண்ணத்துடன் அவர் போவது நல்லதா?
1: சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார். இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சி.
0: அப்படிப்பட்ட பழுவேட்டரையர்களுக்கும் கூட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன்.
1: எதற்காக ஐயா?
0: உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆளுவதில் ஆசையில்லை பூங்குடலி.
1: வேறு எதில் தங்களுக்கு ஆசை?
0: படகில் ஏறி முடிவில்லாத கடலில் என்றென்றும் போய்க்கொண்டிருக்கிறேன்.

0: இருக்க வேண்டும் என்று ஆசை. கடல்களுக்கு அப்பால் இழந்த ஈழ நாட்டைப் போல எத்தனையோ நாடுகள் இருப்பதாக கேள்வி. அந்த நாடுகளுக்கெல்லாம் போக வேண்டும் என்று ஆசை. அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசை. விந்தை, விந்தை!
1: எது விந்தை?
0: என் மனத்தில் குடிகொண்டுள்ள ஆசையே தங்கள் மனத்திலும் இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். தாங்கள் அப்படி கடல் பிரயாணம் தொடங்கும் போது என்னையும் அழைத்துப் போவீர்களா?
1: முதலிலே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுகிறேன். அதற்கு நீ உதவி செய்வாயல்லவா?
0: தங்கள் சித்தம்.
1: நீ உட்கார்ந்திருக்கும் பீட்டத்திலிருந்து இரண்டு பக்கமும் கயிறுகள் தொங்குகின்றன அல்லவா? அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கொள்.
0: எதற்காக இளவரசே?
1: யானை இப்போது மதங்கொண்டு ஓடப்போகிறது, ஜாக்கிரதை பூங்குடிலி. இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் யானையின் மத்தகத்தை கையினால் தடவி கொடுத்த வண்ணம் அதன் காதண்டை ஏதோ சொன்னார். யானையின் நடை வேகம் திடீரென்று அதிகமாயிற்று. இளவரசர் யானையின் செவியண்டையில் குனிந்து மேலும் ஏதோ சொன்னார். அவ்வளவுதான், நடை ஓட்டமாயிற்று. துதிக்கையை தூக்கிக் கொண்டு ஒரு தடவை பயங்கரமான பிடிரல் சத்தம் போட்டுவிட்டு ஓடத் தொடங்கியது. சூறாவளி சுடன்றடிக்கும் போது காடுகளின் மரங்கள் படும் பாடு அந்த யானையின் வேகத்தினால் பட்டன. சடசடவென்று மரங்களும் மரக்கிளைகளும் சரிந்து விழுந்தன. பூமி அதிர்ந்தது. எட்டு திக்குகளும் நடுநடுங்கின. மரங்களின் மீதிருந்த பறவை இனங்கள் சிறகுகளை சடசடவென்று அடித்துக் கொண்டும் பீதி கொண்ட குரலில் கூவிக்கொண்டும் பறந்தன. காட்டில் மறைந்து வாழ்ந்த மிருகங்கள் வெளிப்பட்டு நாலாபுறமும் விழுந்தடித்து ஓடின.
2: ஐயோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது போலிருக்கிறதே, இதென்ன விபரீதம்
1: என்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூவினார். இவ்வளவு தூரம் இளவரசர் சொல்லியிருந்ததும் பூங்குழலியின் உள்ளமும் திகில் அடைந்தது. அவள் முகத்தில் பயபிராந்தியின் அறிகுறி தோன்றியது. பூங்குழலி ஒரு பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான கடல் சுழலில் அகப்பட்டு கொண்டாள். அதே சுழலில் அகப்பட்டு கொண்டு இளவரசரும் சுற்றி சுற்றி வந்தார். யானையும் அப்படியே சுடன்று சுடன்று வந்தது. பூங்குழலி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். புயற்காற்றினால் தள்ளப்பட்டு ஓடும் கரிய மேகத்தைப் போல யானை போய்கொண்டே இருந்தது. கடைசியில் யானை இரவு துறையை அடைந்தது. அங்கே இலங்கை தீவின் கீழ்ப்புறத்து கடலும் மேற்புறத்து கடலும் ஒன்றாய்ச் சேர்ந்தன. அந்த ஜலசந்தியின் மிக குறுகலான இடத்துக்குத்தான் யானை இரவு என்று பெயர். இலங்கை தீவின் வடபகுதியையும் மத்திய பகுதியையும் ஒன்று சேர்த்த அக்கடல் துறையில் யானை இறங்கியது. அனுமார் தூக்கி எறிந்த மலை கடலில் விழுந்தது போல விழுந்தது. கண்மூடி திறக்கும் நேரத்தில் யானை இரவு என்னும் கடல் துறை பின்னுக்குச் சென்றது. பின்னர் கானகத்து மரங்கள் பின்னோக்கி ஓடின. வானத்து பறவைகள் பின்னோக்கி பறந்தன. ஓடைகள், குளங்கள், ஊர்ப்புறங்கள், கோயில்கள், மண்டபங்கள் எல்லாம் பின்னோக்கி பாய்ந்து மறைந்தன. மான் கூட்டம் ஒன்று அந்த யானையுடன் சிறிது தூரம் போட்டியிட்டு ஓட பார்த்தது. மான்களும் தோல்வியடைந்து பின்தங்கின. யானை மட்டும் முன்னால் முன்னால் முன்னால் முன்னால் போய்கொண்டே இருந்தது. எத்தனை தூரம், எத்தனை நேரம் என்றெல்லாம் பூங்குழலிக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்னமும் ஈழ நாட்டிலேதான் இந்த யானை போய்கொண்டிருக்கிறதா என்று மட்டும் பூங்குழலிக்கு வியப்பாயிருந்தது. இத்தனை நேரம் அந்த தீவை மூன்று தடவை கடந்து போயிருக்கலாமே. இல்லை இல்லை, இந்த யானை ஈழ நாட்டை கடந்து செல்லவில்லை, பூலோகத்தை கடந்து போய்க் கொண்டிருந்தது. பூலோகத்தின் தென்முனையிலிருந்து வடமுனைக்குப் போய்க் கொண்டிருக்கிறது. இதன் முதுகில் ஏறிக்கொண்டு நானும் பூமியை பிரதட்சிணம் செய்கிறேன். நான் மட்டுமா? இளவரசரும் தான். முதலில் யானை மதம் பிடித்து ஓடத் தொடங்கியதும் பூங்குழலிக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. பயத்துடன் என்ன நிகழ்கின்றது என்று தெரியாத தயக்கமும் இருந்தது. இரண்டு மூன்று தடவை இளவரசர் அவளை திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார். பின்னர் அவளுடைய பயமும் தயக்கமும் மறைந்தன. எல்லையற்ற உற்சாகம் அவளை ஆட்கொண்டது. கொஞ்ச நேரம் வரை இந்த பூவுலகில் ஒரு மத்த கஜத்தின் மீது ஏறிச் சென்றாள். திடீரென்று எப்படியோ சொர்க்கத்துக்கு போய்விட்டாள். சொர்க்கத்தில் தேவேந்திரனுடைய ஐராவதத்தின் பேரில் அவள் வீற்றிருந்தாள். ஐராவதம் வான வீதிகளில் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது. கற்பக விருட்சங்கள் அவள் மீது சுகந்த மலர்களைப் பொழிந்தன. கந்தர்வர்கள் இன்னிசை கருவிகளிலிருந்து இனிய ஸ்வரங்களை எழுப்பிக் கொண்டு அவள் பின்னோடு பறந்து வந்தார்கள். அப்சர ஸ்திரீகள் நடனமாடிக்கொண்டு வந்தார்கள். ஊர்வலம் சென்ற வானவீதியின் இருபுறமும் நட்சத்திர தீபங்கள் சுடர்விட்டு ஜெகஜோதியாக பிரகாசித்தன. இப்படி பல பல யுகங்கள் சென்றன. இதோ ஐராவதத்தின் வேகம் குறைகிறது. திடீரென்று அது பூலோகத்துக்கு வந்துவிட்டது. ஈழ நாட்டின் காடுகளுக்கே வந்துவிட்டது. யானைப்பாகன் குனிந்து அதன் மத்தகத்தை தட்டி கொடுக்கின்றான். அதன் காதண்டை ஏதோ சொல்லுகிறான்.
3: சேச்சே, அவன் யானைப்பாகன் அல்ல, தேவேந்திரன் அல்லவா?
4: இல்லை, இளவரசர் அல்லவா இவர்?
1: நாலு புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையில்

வந்து யானை அமைதியாக நின்றது. பூங்குழலி சிறிது கவலையுடன் இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக ஜனக்கூட்டம் வந்து அக்கரையில் நிற்கிறதோ என்று பார்த்தாள், இல்லை. பின்னால் குதிரைகள் தொடர்ந்து வருகின்றனவோ என்று பார்த்தாள், அதுவும் இல்லை. குளத்தை பார்த்தாள். அதில் பூத்திருந்த அல்லி மலர்களும் செங்கழு நீர் பூக்களும் அப்படி அப்படியே கொடிகளுடன் பீத்துக் கொண்டு வந்தன. அவளை நாலு புறமும் சூழ்ந்து கொண்டன. கன்னங்களிலும் தோள்களிலும் உடம்பு முழுவதும் அந்த மலர்கள் அவளை தழுவிக்கொண்டு மகிழ்ந்தன. பின்னர் அப்பொல்லாத மலர்களின் கொடிகள் அவளை இறுக்கி பிடித்து அமுக்கி மூச்சு திணறச் செய்தன. உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி அப்பூங்கொடிகளின் பிடியிலிருந்து பூமிக்கு தலைகீழாய் வந்தது போல இருந்தது. யானை தன் பெரிய முன்னங்கால்களை மடித்து குனிந்தது. பிறகு பின்னங்கால்களையும் மடித்து கொண்டு தரையில் படுத்தது. இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார். பூங்குழலி, யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா என்றார். பூங்குழலி உடம்பை சிலிர்த்து கொண்டு தன் நினைவை அடைந்தாள்.

0: இணைந்தது. பிறகு பின்னங்கால்களையும் மடித்து கொண்டு தரையில் படுத்தது. இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார். பூங்குழலி, யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா என்றார். பூங்குழலி உடம்பை சிலிர்த்து கொண்டு தன் நினைவை அடைந்தாள். ஐயா, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவது கஷ்டந்தானே என்று முணுமுணுத்துக் கொண்டு இறங்கினாள். யானை மீண்டும் எழுந்து குளக்கரையிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன் அகண்ட வாய்க்குள்ளே திணித்து கொண்டது. அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாகச் சென்று உட்கார்ந்தார். தயங்கி நின்ற பூங்குழலியையும் அருகில் வந்து உட்காரச் சொன்னார். தெளிந்த நீரில் பூங்குழலியின் முகம் பிரதிபலித்தது. யானையின் ஓட்டத்தினாலும் அந்தச் சமயம் நேர்ந்த உள்ள கிளர்ச்சியினாலும் அவள் முகம் செக்கச்செவேல் என்று ஆகி செங்கழுநீர் பூவுடன் போட்டியிட்டது. நீரில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்த இளவரசர், சமுத்திரகுமாரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றார். அல்லி மலர்களும் செங்கழுநீர் பூக்களும் மீண்டும் இடம்பெயர்ந்து வந்து பூங்குழலியின் உடல் முழுவதும் முத்தமிட்டன. உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது தெரியுமா என்று இளவரசர் கேட்டார். பூங்குழலியின் கண்முன்னால் வானமும் வையமும் குளமும் அதிலுள்ள மலர்களும் குளக்கரையிலிருந்த மரங்களும் சுழன்று சுழன்று வந்தன. எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீ ஒருத்தி மட்டும் என் விருப்பத்தின்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய். இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் சமுத்திரகுமாரி. பூங்குழலியின் உடம்பு ஒரு யாழாயிற்று. அவளுடைய நரம்புகளெல்லாம் யாழின் நரம்புகளாயின. பொன் வண்ண விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி தேவகானத்திலும் இனிய இசையை எழுப்பின. சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சிகள் செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். நமக்கு முன் அவசரமாக ஆள் அனுப்பி கிராமவாசிகளை உபச்சாரம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். பார்த்திபேந்திரர் விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து கப்பல் ஏறி நமக்கு முன்னால் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம். ஆஹா, அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை தோற்கடித்தேன் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யானைகளின் பாஷை என்கிற தலைப்பில வியப்பூற்ற சுவையான பல செய்திகள் கிடைக்கின்றன. துதிக்கையை நீட்டியும் காதுகளை அசைத்தும் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்களே நிறைய இருக்கின்றனவாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யானையை பழக்கிறவங்க தமக்கும் யானைக்கும் மட்டுமே புரியக்கூடிய ஒலிகளையும் சமிகைகளையும் உருவாக்குறாங்க. முதற்படி ஒரு செல்ல பெயரை கொடுத்துடுறாங்க. அதிர்வெண் குறைவாக இருக்கிற ஒலிகளைத்தான் யானைகள் ரொம்ப விரும்புமா. அதையொட்டி படானே படானேன்னு சொல்லி கொஞ்சினா அழகா மண்டிட்டு படுக்கும். அதே கனிவோட உட்ரூஸ்னு கையை உயர்த்தி கேட்டுக்கிட்ட எழுந்து நிற்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. எந்த யானைக்கும் புரியற மாதிரி பொது மொழியையும் சமிகைகளையும் பொன்னியின் செல்வர் உருவாக்கியிருப்பார் போல. நல்லது. யானை இரவு துறைங்கிற கடல் துறையை நோக்கி யானை மேலேயே ஏறிப்போவது பொருத்தந்தான். ஆனாலும் மத்தால தயிர் கடையிறது போல காற்று கடலை கடையும்னு சொல்லி தன்னோட படகுல வந்துகிட்டு இருந்த வல்லவரையனுக்கு திகில் மூட்டின பூங்குழலிக்கு அவன் எப்படி மிரண்டு போயிருப்பான்னு இந்த யானை காட்டிடுச்சு. சரி, சில சொற்களை பார்ப்போம். யானைக்கு மதம் பிடிச்சிட்டுதுன்னு நினைச்சு இது என்ன விபரீதம்னு சேனாதிபதி கூவினார் இல்லையா. விபரீதமா அவரது விருப்பத்துக்கு நேர்மாறா தலைகீழா தானே இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை முன்னமே எதிர்பார்த்தவன் பார்த்திபேந்திரன். என்ன நினைச்சானோ வந்தியத்தேவனை தன்னோட காஞ்சிக்கு வரும்படி அழைச்சான். அவன் மறுக்கவே, அப்பனே, என்னோட வராததுக்காக பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி சொன்னதன் உட்பொருள் போக போகத்தான் விளங்கும். இப்ப கந்தர்வருங்கிற பேரை பத்தி பார்க்கலாம். வேதமும் வேதாங்கங்களும் அறம் பற்றி விளக்குற மாதிரி உபவேதங்கள் அறிவாற்றலை விளக்குகின்றன. நாலு உபவேதங்கள், அதுல ஒண்ணு காந்தர்வ வேதம். இசை, நடனம், நாடகம் இத்தகைய கவின் கலைகள் பத்தினது. இதில் தேர்ந்தவங்க தான் கந்தர்வர். புராணங்களில் குறிப்பிடப்படுற தேவலோக இசைக்கலைஞர்கள். தொன்மையியல் அடிப்படையில் கந்தர்வர்கள், அவர்களுக்கு இணையாக அழகு, இனிமை, கவர்ச்சி இவை அனைத்தையும் உள்ளடக்கிய லலித கலைகளில் தேர்ச்சி பெற்றவங்க அப்சரஸ் எனப்படும் மகளிர். கந்தர்வர் இசைக்கலையிலும் அப்சர மகளிர் ஆடற்கலையிலும் வல்லவர்கள். சரி, வந்தியத்தேவனிடம் பூங்குழலி இளவரசரைத்தான் முக்கியமாக

0: குடிக்கல கடுமையா சொன்னது நினைவு இருக்கும். இப்ப என்ன சொல்லுவா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
4: தொடர்வது திரை இசை பாடலொன்று. சங்கர் மகாதேவன், கே எஸ் சித்ரா குரல்களில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில்

0: ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000-க்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டை நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும் போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது வீணிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15-க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு

0: முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களிப்பார் விளையில் பல இடங்களில் கரடிகள் புலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித குண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், வா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் எஜமான் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: மனதில் நின்ற இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டிய ஷிம்லா மாநாடு தோல்வியடைந்தது என்று சொன்னீர்கள். ஆனால் அது முன்வைத்த ஆட்சிக்குழு, அரசியல் அதிகாரம், இடைக்கால அரசாங்கம், தேர்தல்கள் இவையெல்லாம் அப்போது எப்படி இருந்தன தாயே?
4: மகனே, அந்த 1945 வருடம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியமான வருடம்தான். அப்போதுதான் 2 உலக போர் முடிந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களுக்கு காட்டிய உக்ரமான போரும் முடிவுக்கு வந்தது. இங்கிலாந்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அவர்களின் போக்கிலும் மாற்றம் ஏற்பட்டது. 1945 ஜூலை 10 இங்கிலாந்தில் தொழிற்கட்சி ஆட்சி அமைந்தது. சர்ச்சிலுக்கு பதிலாக அட்லி பிரிட்டிஷ் பிரதமரானான். எமரிக்கு பதிலாக பெத்திக் லாரன்ஸ் இந்திய விவகார செயலராக பொறுப்பேற்றான். இவர்கள் இருவருமே இந்தியா விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப வைஸ்ராய் வேவலும் 1945 ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான பொது தேர்தலை நடத்த முடிவு செய்தான். செப்டம்பர் 18 தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டான். 1937 பின் நடைபெற்ற தேர்தல் அது. 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை மையப்படுத்தியது காங்கிரஸ். மாநிலங்கள் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பொறுப்பான அரசாங்கம் அமைக்கப்படும். சுதந்திர இந்திய கூட்டாட்சியில் மன்னர் மாநில அரசுகள் அரசியல் அமைப்பு தலைவர்களாக இருப்பார்கள் என்று பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் ஜவஹர்லால் நெஹ்ரு 3 முக்கிய விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். தொழில் மயமான பொருளாதார திட்டம், அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரசின் முஸ்லிம் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வது, காங்கிரசின் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவது.

என்ற கொள்கைகளை முன்வைத்தான். இந்து மகா சபையுடன் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ராஜேந்திர பிரசாத்தின் யோசனையை அதனாலேயே நிராகரித்தான் நேரு. தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் ஏமாற்றமாகவே அமைந்திருந்தன. பொது தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. மத்திய சட்டமன்றத்திற்கான 57 பொது இடங்களிலும் காங்கிரசே வெற்றி பெற்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் இடத்தை கூட காங்கிரசால் பெற முடியவில்லை. 30 முஸ்லிம் இடங்களிலும் முஸ்லிம் லீகே வெற்றி பெற்றது. ஆனால் 11 மாநிலங்களுக்கான தேர்தலில் முஸ்லிம் லீக் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அனைத்து முஸ்லிம்களுக்கான இடங்களையும் அதனால் பெற முடியவில்லை. இவற்றில் பெரும்பான்மை பலம் பெற்றால்தான் தனது பாகிஸ்தான் கனவு நனவாகும் என்று எதிர்பார்த்தான் ஜின்னா. ஆனால் தேர்தல் மூலம் பாகிஸ்தானை பெற முடியாது என்ற கசப்பான உண்மையை அவன் உணர்ந்து கொண்டான். காங்கிரஸ் 7 மாநிலங்களில் ஆட்சி அமைத்தது. சிந்துவிலும் வங்காளத்திலும் முஸ்லிம் லீக் அதிகாரத்தை கைப்பற்றியது. பஞ்சாபில் காங்கிரஸ் மற்றும் சீக்கியரின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைந்தது. இந்து மகா சபையால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த பொது தேர்தல் மூலம் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இந்தியாவின் 2 பிரதான கட்சிகள் என்ற நிலையை பெற்றன. ஆனால் இந்துக்கள் காங்கிரசையும் முஸ்லிம்கள் லீகையும் ஆதரித்ததால் இந்து முஸ்லிம் வேறுபாடு வேகமாக வளரவே செய்தது. 1946 பிப்ரவரி 19 அன்று பம்பாயில் நடந்த கடற்படை வீரர்களின் கிளர்ச்சியும் அதைத் தொடர்ந்து அம்பாலா, கராச்சி, மத்ராஸ், கல்கத்தா, ரங்கூன் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட அதன் பிரதிபலிப்புகளும் பிரிட்டனுக்கு பெரும் கவலையை அளித்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்ற தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து நிலைமையை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இந்திய விவகாரத்துறை செயலர் பெத்திக் லாரன்ஸ், வர்த்தக அமைச்சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், கடற்படை அமைச்சர் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் 23 இந்தியாவுக்கு வந்தது. இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பதை விரைவுபடுத்துவதே இந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. இவர்கள் இந்திய தலைவர்களுடன் விரிவாக விவாதித்தார்கள். அதன் முடிவில் பிரிவினைவாதத்தை நிராகரித்தார்கள். ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் கோரிக்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசித்தார்கள். அதன் முடிவில் 1946 மே 16 தங்களது திட்டத்தை வெளியிட்டார்கள். இந்த தீர்வினை அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் என்றார்கள். இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 4 பகுதிகளை கொண்டிருந்தது. யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய யூனியன், அரசியல் அமைப்பு சட்டமன்றம் அமைத்தல், இடைக்கால அரசாங்கம் அமைத்தல், அரசியல் அமைப்பு சட்டமன்றத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்தல் ஆகிய 4 பகுதிகளை விளக்கி இந்த திட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளின் முன்னும் வைத்தது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த திட்டத்தை முதலில் முஸ்லிம் லீகும் பின்னர் காங்கிரசும் ஏற்றுக்கொண்டன. என்றாலும் இந்த திட்டம் முரண்பாடுகளின் தொகுப்பாகவே இருந்தது. காங்கிரசையும் முஸ்லிம் லீகையும் திருப்திப்படுத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட திட்டம் இரு சாராரையும் திருப்திப்படுத்தவே இல்லை. பாகிஸ்தானை இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டது என்று வாதிட்டான் ஜின்னா. ஆனால் இந்த திட்டம் பாகிஸ்தானை நிராகரித்தது என்று கூறினான் சர்தார் பட்டேல். முதலில் மறுத்த சீக்கியர்கள் பிறகு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுவதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள். மாநிலங்கள் தொகுப்பை இந்து மகா சபை கண்டித்தது. காலத்தின் கட்டாயத்தால் வேறு வழியின்றி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரசும் முஸ்லிம் லீகும் பிறகு செயல்பட முடியாமல் செய்தன. இந்திய அரசியல் அமைப்பு

சட்டமன்றத்திற்கான தேர்தலில் காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றது. 210 பொது இடங்களில் 199 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. 296 மொத்த உறுப்பினர்களை கொண்ட மன்றத்தில் காங்கிரசுக்கு 212 இடங்கள் கிடைத்தன. முஸ்லிம் லீக் 73 இடங்கள் பெற்றது. இதற்கு மேல் தங்களால் வெற்றி பெற முடியாது என்ற யதார்த்த நிலையை உணர்ந்தான் ஜின்னா. 1946 August 12 இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும்படி வைஸ்ராய் வேவல் ஜவஹர்லால் நேருவை கேட்டுக்கொண்டான். அந்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். அப்போது அவன் அறிவித்ததுதான் நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள்.
2: தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, புன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சை பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சை பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை மலை ₹230 முதல் ₹250 வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டார் அணை, கருப்பாநதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டார் அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராக்கிட் அளவிற்கு மேலாக சுட்டரிக்க வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக

0: குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினர் அணை கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக தூர்வார வேண்டுமெனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டுமெனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21 தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருதி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளிலும் படம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மீனருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்குமாகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியப் பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார்.

மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.

அமைப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350ஆக இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே

0: இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற சிற்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண்வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்கச் செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். உளுந்தை இரண்டாக உடைத்து சேமித்தால் கூன் வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரியுங்கள். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதால் நெல் பயிரை தாக்காத அசுவினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறி வண்டுகள் வரும். இப்பொறி வண்டுகள் நெற்பயிரை தாக்கும் பலவித சாறு உறிஞ்சும் பூச்சிகளை உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். இந்த உளுந்து விதைப்பினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்தை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சானம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் ரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து நோய்க்கொல்லிகளினால் ஏற்படும் தீங்குகளையும்

தவிர்க்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளை, கோடை விழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. இனி கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் சில. கால்நடைகளுக்கு உன்னி மற்றும் பெயின் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுங்கள். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்டுங்கள். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீவுமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கால்நடைகளை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
1: செல்வி, இந்தா இந்தா மல்லிப்பூ சரத்தை தலையில வச்சுக்கோ.
2: ஆஹா, என்ன ஒரு வாசனை! குண்டு மல்லிய ரொம்ப அழகா நெருக்கமா மாலை போல தொடுத்துருக்கியே. ஆமா, இது உங்க செடியிலயா பூத்துச்சு?
1: அட ஆமா செல்வி, மாடியில வச்சிருக்கேன்ல, அந்த செடிகள்ல பூத்த பூ தான் இது.
2: அடியப்பா, இவ்வளவு பூக்கள் பூக்குதா! இந்த வள்ளி, நீயே எனக்கு வச்சு விட்டுரு.
1: ஆகட்டும்.
2: அது சரி வள்ளி, நீயும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. மொத்த பூவையும் எனக்கே கொடுத்துட்டேன்.
1: நேத்து பூத்த பூக்கள்லாம் நான் தானே வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு நீ வச்சுக்கோ.
2: ரொம்ப சந்தோஷம் வள்ளி. பூக்கள் ரொம்ப அழகாவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
3: ஆமா, நேத்து நாம பேசின விஷயத்த பத்தி உங்க மச்சான் கிட்ட கலந்து பேசினியா இல்லையா?
1: எது? இந்த கடலை பயிர் போடுறத பத்தி தானே பேசின செல்வி. அவருக்கும் கடலை பயிர் போட்டா லாபம் பார்க்கலான்னு புரியுது.
3: அப்புறம் என்ன, நிலக்கடலை போடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே?
1: எல்லாம் சரிதான். ஆனா யாரோட தோட்டத்திலயோ பொக்கு காய்ங்க கிடைச்சுதான் நிலக்கடலை பயிரை பூச்சி நோய்கள்ல இருந்து காப்பாத்தி திரட்சியான பொக்கில்லாத பருப்புகளா எடுக்கணுமேனு யோசிக்கிறாரு.
3: அப்படின்னா சரியான நோய் மேலாண்மை முறைகளை தெரிஞ்சுக்கிட வேண்டியது தானே?
1: அதுவும் சரிதான்.
2: பள்ளி, இப்படி வந்து உட்காரு. இன்னைக்கு வானொலியில ஒலிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சி கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும்.
1: அப்படியா? அப்ப வானொலி நிகழ்ச்சியே வை.
2: இதோ வைக்கிறேன். எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க.
4: எண்ணெய் வித்து பயிர்களில் நோய்கள் பொதுவாக காற்று, மண், விதை மூலம் பரவுகின்றன. காற்று மூலம் பரவுகின்ற நோய்கள் பூஞ்சானங்களாலோ அல்லது பாக்டீரியாக்களாலோ அல்லது நச்சுயிரிகளாலோ பரப்பப்படுகின்றன. இந்த எண்ணெய் வித்துக்களில் காற்று மூலம் பரவுகின்ற நோய்கள் இலைப்புள்ளி நோய்கள். இவை இரண்டு வகையான பூஞ்சானங்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒன்று செர்கோஸ்போரா என்ற பூஞ்சானத்தாலும், இன்னொன்று ஆல்டர்னேரியா என்ற பூஞ்சானத்தாலும்

ஏற்படுகின்றது. இந்த செர்கோஸ்போரா அல்டர்னேரியா பூஞ்சாணங்கள் காற்றின் மூலம் தனது வித்துக்களை இலைகளின் மேல் படிய செய்கின்றன. உலர்ந்த காற்று, ஈரப்பதம் குறைந்த காற்று இதற்கு மிகவும் ஏதுவாக உள்ளது. குறைந்த மழை, அதிகமான ஈரப்பதம் மற்றும் அதிக வெயில் காலங்களிலும் இந்த இலைப்புள்ளி நோய்கள் அதிகமாக இந்த பூஞ்சாணங்களால் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக வேர்க்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் என்பது குறிப்பிடத்தக்க இழப்பை விவசாயிகளுக்கு கொடுக்கிறது. இந்த டிக்கா இலைப்புள்ளி நோய் இரண்டு நேரங்களில் பயிரை தாக்குகின்றன. நிலக்கடலை பயிரில் முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய், பின்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய் என்றும் நாம் கருத்தில் கொள்ளலாம். முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய்கள் விதைத்த ஒரு மாதத்தில் பயிர்களை தாக்குகின்றன. இந்த புள்ளிகள் பழுப்பு நிறத்தில் அதனை சுற்றி மஞ்சள் ஒளிவட்டத்துடன் காணப்படுகின்றன. பின்பருவ டிக்கா இலை புள்ளிகள் விதைத்த 55 நாட்களில் இலைகளை தாக்குகின்றன. இந்த புள்ளிகள் சுற்றிலும் ஒளிர்வட்டம் இல்லாமல் காணப்படுகின்றன. ஆனால் இந்த இரண்டு இலை புள்ளிகளுமே மிகப்பெரிய சேதத்தை பயிர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. மேலும் இவற்றை வருவதற்கு முன்பே கணிப்பதும் கொஞ்சம் அரிதாகவே இருக்கும். ஆகவே வேளாண் பல்கலைக்கழகங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்ககிட்ட இருந்து தகவலை பெற்று முன் எச்சரிக்கையாக இலைப்புள்ளி நோய்களிலிருந்து பயிர்களை காத்து கொள்வது அவசியம். இவை காற்றில் பரவி வருவதால் இவற்றுக்கு இயற்கையோ அங்கக வேளாண்மை முறைகளை விட வேதியியல் முறைகளே சிறந்தது. ஆனால் வேதியியல் முறைகளை பின்பற்றும் பொழுது மைல்டு கெமிக்கல்ஸ், விரியமில்லாத வேதியியல் பொருட்களான மேங்கோசெப், காப்பர் ஆக்சிக்ளோரைட், ப்ரொபிகோனோசோல் போன்ற வேதியியல் பொருட்களை 200 கிராம் எடுத்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம். நோயின் வீரியத்தை பொறுத்து 2 அல்லது 3 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை பின்பற்றுவது நல்லது. அடுத்ததாக காற்றின் வழியாக வருகின்ற நோய் துருநோய். துருநோய் என்பது இலைகளின் அடிப்பகுதியை அதிகமாக தாக்குகின்றன. இவை பல்லாயிரக்கணக்கான பூஞ்சாண வித்துக்களாக வந்து இலைகளின் மேல் அழுந்தி அவற்றில் கொரகொரப்பான பழுப்பு நிற உருவத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றின் வீரியம் அதிகரிக்கும் பொழுது இலைகள் மஞ்சளாகி உதிர்ந்து பயிர்களின் வளர்ச்சியும் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இந்த துரு நோயை கட்டுப்படுத்த உதவும் ஒரு வேதிப்பொருள் நனையும் கந்தகம், வெட்டபிள் சல்ஃபர் என்று கூறுவார்கள். 0.2% வெட்டபிள் சல்ஃபரை பயிர்களுக்கு தெளிப்பதன் மூலம் துரு நோயிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக நிலக்கடலை, எல் சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற 4 எண்ணெய் வித்து பயிர்களையும் தாக்கக்கூடிய ஒரு காற்றின் வழியாக வருகின்ற பூஞ்சான நோய் சாம்பல் நோய். பல்லாயிரக்கணக்கில் பூஞ்சான வித்துக்கள் காற்றின் வழியாக பரவி இலைகளின் மேல் படிந்து அவற்றை பச்சையம் தெரியாமல் மூடிக்கொள்வதால் அவற்றில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு இலைகள் மஞ்சளாகி உதிர்ந்து பயிர் வளர்ச்சி தடைபடுகிறது. இவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். சாம்பல் நோய்க்கும் ப்ரொபிகோனோசோல், மேங்கோசோப் போன்ற மைல்டு வேதிப்பொருட்களை நாம் உபயோகிப்பது நல்லது. அடுத்ததாக அடிச்சாம்பல் நோய் பனிக்காலத்தில் ஏற்படுகிறது. இந்த அடிச்சாம்பல் நோயை நன்கு கவனித்து பரிந்துரைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அடிச்சாம்பல் நோய்க்கு மெட்டலாக்சில் என்ற வேதிப்பொருள் மட்டுமே நல்ல பலனை தரும். இந்த அடிச்சாம்பல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சாணம் மற்ற பூஞ்சாணங்களிலிருந்து வேறுபடுவதால் இதனை சரியாக கவனித்து தெளிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த 5 காற்றின் வழியாக வருகின்ற பூஞ்சாண நோய்களும் நிலக்கடலை, எல், சூரியகாந்தி, ஆமணக்கு பயிர்களை வெகுவாக தாக்குகின்றன. இவை இப்பயிர்களில் ஏற்படுத்தும் தாக்கம் ஒரே விதமாக இருப்பதால் இவற்றை நாம் கட்டுப்படுத்த ஊடு பயிர் பின்பற்றலாம். கம்பு மற்றும் சோளம் போன்ற ஊடு பயிர்களை எண்ணெய் வித்து பயிர்களோட 1:7 அல்லது 1:5 வரிசை என்ற முறையிலும் நாம் ஊடு பயிர் செய்யும் பொழுது இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக காற்றில் இருந்து வருகின்ற இந்த பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் தங்கி இருப்பதால் ஒவ்வொரு முறையும் மண்ணை ஆழ உழுது பின்பு நாம் பயிரிடுவது நலம். அடுத்ததாக மண் மற்றும் விதை மூலமாக பரவுகின்ற நோய்கள். நிலக்கடலை, எல், சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு பயிர்களில் மண் மற்றும் விதை மூலமாக பரவுகின்ற நோய்கள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. ஃபிசேரியம், மேக்

ஸ்பெக்ட்ரோஃபோமினா, ஸ்க்ளீரோஷியம் என்ற விதவிதமான பூஞ்சானங்களால் இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. இவை மண்ணிலும் தங்கி வெகு காலத்திற்கு நோய்களை பரப்ப ஏதுவாக இருக்கும். மேலும் இவை தங்கி இருப்பதால் இவை விதை மூலமும் அடுத்த தலைமுறைக்கு பரவுகின்ற வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த ஃபியூசேரியம் மேக்ரோஃபோமினா, ஸ்க்ளீரோஷியம் போன்ற பூஞ்சானங்கள் வேரழுகல் நோயையும் தண்டழுகல் நோயையும் இந்த பயிர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. பக்க வேர்கள் முதலில் பாதிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட செடிகள் அந்த ஊன்றும் தன்மையை இழந்து அவற்றை பிடுங்கும் பொழுது எளிதாக கையோடு வந்துவிடும். மேலும் ஆணி வேரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே இதை தடுப்பதற்கு நிலத்தில் தண்ணீர் தேக்கம் அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதன் பூஞ்சான வித்துக்கள் மண்ணிலேயே எப்பொழுதும் தங்கியிருப்பதால் இந்த பூஞ்சான வித்துக்களை முன்னெச்சரிக்கையாகவே நாம் கையாள வேண்டும். கோடை உழவு, பயிர் சுழற்சி முறை, ஊடு பயிர் பின்பற்றுதல் போன்றவை இந்த நோய்களை தடுப்பதற்கான பர்மனன்ட் தீர்வுகளாக இருக்க முடியும். எனவே நிலத்தை பண்படுத்தும் பொழுது நன்கு மக்கிய தொழு உரத்துடன் ட்ரைகோடெர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ் போன்ற பூஞ்சான கட்டுப்பாட்டு முறைகளை ஒரு ஏக்கருக்கு 5 டன் என்ற முறையில் தொழு உரத்தையும், ட்ரைகோடெர்மா பேசிலஸ் போன்றவற்றை ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ என்ற விதத்திலும் கலந்து மண்ணில் செலுத்தி நன்கு ஆழ உழ வேண்டும். அடுத்த முறையாக நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ட்ரைகோடெர்மா கொண்டு விதைகளை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா உடன் விதைகளை கலந்து ஒரு இரவு முழுவதுமாக வைத்திருந்து அடுத்த நாள் நாம் நடவுக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த விதைகள் மண்ணில் இருக்கும் பூஞ்சானங்களை எதிர்க்கும் வல்லமை பெற்றதாக இருக்கும். இதில் குறிப்பாக சூரியகாந்தியில் சார்கோல் அழுகல் என்ற ஒரு நோய் மேக்ரோஃபோமினா என்ற பூஞ்சானத்தால் அதிகமாக தாக்கப்படுகின்றன. இந்த மேக்ரோஃபோமினா என்பது மண் மிகவும் உலர்ந்த தன்மையில் இருக்கும்பொழுது மிகவும் வீரியமாக இருந்து சூரியகாந்தி பயிர்களில் முழுவதுமாக இழப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சார்கோல் அழுகல் நோய் வரும்பொழுது சூரியகாந்தி பயிர்களின் வேர் மற்றும் அடித்தண்டு பகுதிகள் அழுக ஆரம்பிக்கின்றன. இதனால் வேர்கள் உறிஞ்சும் திறன் குறைந்து செடிகள் கீழே விழ ஆரம்பிக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட வேர்பகுதியை பிளந்து பார்க்கும் பொழுது இந்த மேக்ரோஃபோமினா பூஞ்சானத்தின் வெண்மையான பூசண வளர்ச்சி காணப்படுகிறது. இவை சைலம் ஃப்ளோயம் வழியாக உணவு கடத்தலையும் நீர் கடத்தலையும் முழுவதுமாக தடை செய்து பயிர்களின் வளர்ச்சியை நின்று போக செய்கின்றன. அடுத்ததாக வேர்க்கடலையில் கழுத்து அழுகல் நோய், இது அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற ஒரு பூஞ்சானத்தால் ஏற்படுவது. நோயற்ற விதைகளை பயன்படுத்துவதன் மூலமே 75 விழுக்காடு அளவுக்கு இந்த நோயை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். கழுத்து அழுகல் நோய் 3 நிலைகளில் ஏற்படுகிறது. இவை முதலில் சிறு புள்ளிகளாக தோன்றி 2வது நிலையில் வாடல் நிலை ஏற்படுகிறது. 3வது நிலையில் அதிக வீரியமான நிலையில் இந்த நாற்றுகள் இறந்து போகும். இதுவே கழுத்து அழுகல் நோய். இந்த நோய் ஏற்பட்ட பிறகு பயிரை காப்பாற்றுவது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அதிக வெப்பநிலை இருக்கும் பொழுதும் குறைந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுதும் அந்த விதமான மண்ணில் இந்த அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற பூஞ்சானத்தால் ஏற்படுகின்ற கழுத்து அழுகல் நோயின் தீவிரம் மிகவும் அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த நோயை கட்டுப்படுத்த நன்கு மக்கிய தொழு உரத்தை ட்ரைகோடெர்மா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் இவற்றுடன் கலந்து மண்ணில் இட வேண்டும். அடுத்ததாக மொட்டுக்கருகல் நோய். இந்த மொட்டுக்கருகல் நோய் ஒரு நச்சுயிரியால் ஏற்படுகிறது. இந்த நச்சுயிரியை செடிகளை தாக்கும் இலை பேன்கள் கொண்டு வந்து பரப்புகின்றன. ஆகவே இந்த மொட்டுக்கருகல் நோயை நாம் கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பேன்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த மொட்டுக்கருகல் நோயை எவ்வாறு அறிவது? இந்த மொட்டுக்கருகல் நோய் தாக்கும் பொழுது பச்சை நிற புள்ளிகள் இலைகளில் வளையங்களில் ஏற்படுகின்றன. இந்த வளையங்களில் ஏற்படும் இந்த புள்ளிகள் சிறிது சிறிதாக பரவி வளர்கின்ற மொட்டுக்களில் வரும்பொழுது அந்த மொட்டுக்கள் உடனடியாக கருகிவிடும். மேலும் பாதிக்கப்பட்ட செடிகள் மிகவும் வளர்ச்சி கொன்றி இந்த இடைப்பட்ட கணுக்களுடைய உயரம் குறைந்து காணப்படும். இதற்கு பிறகு இந்த செடிகளில் பூத்தலும் காய்த்தலும் நடைபெறுவது மிகவும் அரிது. இந்த மொட்டுக்கருகல் நோயை பரப்பும் இலை பேன்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஒரு ஏக்கருக்கு

12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு, சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இந்த விதமான இலைப்பேன்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இவற்றை அங்கக முறையில் கட்டுப்படுத்த 10,000 PPM வேப்பெண்ணெயை 1 லிட்டரில் 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 மில்லிக்கு சோப்பு கரைசலையும் கலந்து பிறகு அவற்றை தெளித்துவிட வேண்டும். 2 அல்லது 3 முறை பூச்சிகளின் நடமாட்டத்திற்கு ஏற்றவாறு நாம் தெளிக்க வேண்டும். அல்லது அசாடிராக்டின் என்ற வேம்பு கலந்த பூச்சிக்கொல்லி மருந்தை 1500 PPM 1 லிட்டரில் 2 மில்லி கலந்தும் தெளிக்கலாம். அல்லது உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த பெவேரியா பேசியானா என்ற உயிர் பூஞ்சானத்தை 1 லிட்டரில் 5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இந்த பெவேரியா பேசியானா இலைப்பெண்களை மட்டுமன்றி மற்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது. இலைப்பெண்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தும் பொழுது மொட்டுக்கருகள் நோய் வருவதற்கு எந்தவித வாய்ப்பும் இருப்பதில்லை. இந்த இலைப்பெண்கள் மிகவும் அதிகமாக உருவாகின்ற தீவிர தாக்குதலில் இமிடாக்ளோப்ரிட் என்ற வேதியியல் மருந்தையும் நம்மால் பயன்படுத்த முடியும். 1 லிட்டருக்கு 0.3 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோப்ரிட் கலந்து 2 அல்லது 3 முறை நோயின் தீவிரத்துக்கு ஏற்றவாறு தெளிக்க வேண்டும். அல்லது இயற்கை முறையில் கட்டுப்படுத்த 3G கரைசலையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வேர்க்கடலையில் எல் இந்த 2 பயிரிலும் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் அதிக வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக காணப்படும். மேலும் இவை நீர் வழியாகவும் செடிகளில் ஏற்படும் காயங்கள் மூலமும் பரவுகின்றன. இதனால் ஏற்படும் புள்ளிகள் ஒரு நீரில் நனைத்தது போன்று ஆரம்பத்தில் காணப்படும். பின்பு சிறிது சிறிதாக பரவி முழு இலைகளும் கருகும் நிலைக்கு வரும். இப்படி கருகுவது மிக சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் எல் மற்றும் வேர்க்கடலையில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதன் மேலாண்மை செய்வது அவசியம். இந்த நோயை மேலாண்மை செய்வதற்கு பயிர் சுழற்சி மற்றும் நீர் மேலாண்மை முக்கியமாக கருதப்படுகிறது. நீர் மேலாண்மை செய்யும் பொழுது நோய் உற்ற வயல்களிலிருந்து நீரானது நல்ல வயல்களுக்கு பாய்ச்சுவதை முதலில் தவிர்க்க வேண்டும். எதிர்ப்பு ரகங்கள் இருப்பின் அவற்றை உபயோகப்படுத்தலாம். எப்பொழுதும் எல்லா எண்ணெய் வித்து பயிர்களிலும் விதை நேர்த்தி என்பது முக்கியமானது. ட்ரைகோடெர்மா என்ற பூஞ்சான உயிர்கொல்லி இந்த விதை நேர்த்தியில் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஆகவே ட்ரைகோடெர்மா விருடி அல்லது ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் இந்த பூஞ்சான உயிர்கொல்லிகளை 1 கிலோவுக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 1 இரவு முழுவதும் ஊற வைத்து பின் நடும் பொழுது பலவிதமான பூஞ்சான மற்றும் பாக்டீரியா நோய்களை இது தடுக்கும் வல்லமை கொண்டது. இந்த பாக்டீரிய இலைக்கருகள் நோயை வேதியியல் முறையில் கட்டுப்படுத்த ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் 0.5 கிராமும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராமும் கலந்து 1 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து வயல்களுக்கு தெளிக்க வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து இதை 2 அல்லது 3 முறை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக எல்லில் காணப்படும் ஃபில்லோடு என்கின்ற ஒரு குறிப்பிட்ட நோய். இந்த பச்சை பூ நோய் ஃபைட்டோபிளாஸ்மா என்ற நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. இந்த நோயானது தத்து பூச்சிகளால் கடத்தப்படுகிறது. எனவே நச்சுயிரி நோய் போன்றே இதனையும் நாம் மேலாண்மை செய்யும் பொழுது தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியமாகும். இதனை மேலாண்மை செய்ய விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் பின்பற்ற வேண்டும். இந்த விளக்கு பொறியினால் தத்து பூச்சிகளை அதிக அளவில் கவர்ந்திழுத்து அவற்றை செயல்பட விடாமல் செய்ய முடியும். அல்லது இமிடாக்ளோப்ரிட் என்ற வேதிப்பொருளை 1 லிட்டருக்கு 0.3 மில்லி என்ற அளவில் கலந்து தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பச்சை பூ என்கின்ற ஃபில்லோடி நோயை நாம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது இயற்கை விவசாயிகள் அதிகரித்த காரணத்தினால் இயற்கை வழியில் மேலாண்மை செய்வதென்பது அது ஒரு தடுப்பு முறை மேலாண்மையாக மட்டுமே நம்மால் பயன்படுத்த முடியும். ஜீவாமிர்தம், தேமோர் கரைசல், நீமாஸ்திரம், மீன் அமினோ அமிலம், வெர்மி வாஷ், இன்னும் ஏகப்பட்ட இடுபொருட்கள் இயற்கை மேலாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை முன்பிருந்தே பயிர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது பயிர்கள் நல்ல எதிர்ப்பு சக்தியை பெறுகின்றன. இதனால் அவை தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதன் மூலம் நோய்களிலிருந்து சிக்காமல் நல்ல விளைச்சலை தர முடியும். ஆக எல், வேர்க்கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி பயிர்களில் வருகின்ற நோய்களை இயற்கை முறையிலும் அங்கக முறையிலும் தேவைப்பட்டால் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி ஒரு நோயற்ற விளைச்சலை நம்மால் உருவாக்க

0: பார்க்க முடியும்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமை எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, எந்தெந்த பூச்சி நோய்கள்லாம் எண்ணெய் வித்து பயிர்களை தாக்கலாம், அறிகுறிகளை வச்சு எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் இதுக்கான தீர்வுகளையும் அருமையா விளக்கிட்டாங்களே.
1: குறிப்பா ஊடு பயிர் போட்டு நோய்களை கட்டுப்படுத்தலாம்னு சொன்னாங்க பாரு.
2: ஆமா செல்வி, நிலக்கடலை பயிருக்கு இவங்க சொன்ன நோய் மேலாண்மை முறைகள் எங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். மச்சா, இந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டா இனி தயக்கமே இல்லாம நிலக்கடலை போடுற வேலைய ஆரம்பிச்சிடுவாரு.
1: நல்லது வள்ளி, வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிங்க. கடலை பயிர் போடும் போது இந்த செல்விய கூப்பிட மறந்துடாத. உங்க கடலை காட்டுல கூட மாட வேலை செய்ய இந்த செல்வி தயாரா இருக்கேன்.
2: கண்டிப்பா உன்ன கூப்பிடாம இருப்பனா? நீயும் வந்து எங்களோட கூட மாட ஒத்தாச பண்ணா கூடுதல் பலம் தானே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பட்டுப்புழு வளர்ப்பில் கிருமி நாசினிகளின் பயன்பாடு. கிருமி நீக்கம் என்பது பட்டுப்புழு வளர்ப்பு அறையிலிருந்து பல்வேறு நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை நீக்குவதாகும். இச்செயல் பட்டுப்புழு வளர்ப்பில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டுப்புழு பல்வேறு வகையான நோய் கிருமிகளினால் பாதிக்கப்படும் போது கூடு விளைச்சலில் பெருமளவு இழப்பு ஏற்படும். பட்டுப்புழுவினை நோய் வந்த பிறகு அகற்றுவது முடியாத செயலாகும். எனவே நோயினை வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. இதற்கு பயன்படும் காரணிகள் கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நடைமுறையில் கிருமி நாசினிகளை வளர்ப்பறை கிருமி நாசினிகள் மற்றும் படுக்கை கிருமி நாசினிகள் என இருவகையாக பிரிக்கலாம். சூரிய ஒளி, நீராவி, உலர்ந்த வெப்பம் மற்றும் நெருப்பு போன்றவை பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்பியல் காரணிகளாகும். இவற்றில் சூரிய ஒளியின் வெப்பத்தின் மூலமும் அதிலிருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் மூலமும் வளர்ப்பு அறை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களின் மேற்பரப்பில் உள்ள நோய் கிருமிகள் அழிக்கப்படும். உலர்ந்த வெப்பம் ஆக்சிஜனேற்றம் என்ற செயலின் மூலம் நுண்ணுயிரிகளை அழிக்கும். இது நீராவியை விட குறைந்த அளவே தேவைப்படும். உலர்ந்த வெப்பம் நோய் கிருமிகளை அழிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால் நோய் நீக்கத்தின் போது வளர்ப்பு சாதனங்கள் பழுதடைய வாய்ப்பிருக்கிறது. நீராவி, இது நுண்ணுயிரியிலுள்ள புரதங்களை நிர்மூலமாக்கி நோய் கிருமியை அழிக்கிறது. நெருப்பு, இது நோய் கிருமிகளை அழிப்பதோடு புழு வளர்ப்பு சாதனங்களை பெருமளவு சேதப்படுத்தும். நெருப்பு நுண்ணுயிரிகளை எரித்து அழிக்கும். ஆனால் நெருப்பினை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. எனவே மிகவும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். வேதியியல் காரணிகள், ஒரு சிறந்த கிருமி நாசினி வளர்ப்பறையில் உள்ள அனைத்து நோய் கிருமிகளையும் அழிக்க வல்லதாகும். மனிதன் மற்றும் விலங்கினங்களிலிருந்து தீங்கு ஏற்படுத்தா வண்ணமும் இருக்க வேண்டும். வேதியியல் காரணிகளுள் ப்ளீச்சிங் தூள், நீர்த்த

0: நாம்பு, குளோரின் டை ஆக்சைடு மற்றும் ஃபார்மலின் போன்றவை பட்டுப்புழு வளர்ப்பில் நோய் நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பிளீச்சிங் தூள். பிளீச்சிங் தூளினை நீண்ட நாள் பயன்படுத்துவதனால் இரும்பினாலான வளர்ப்பு சாதனங்கள் துருப்பிடித்து பழுதடைய வாய்ப்பிருக்கிறது. நீர்த்த சுண்ணாம்பு. இது வளர்ப்பறை கிருமி நாசினியாகவும் படுக்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. இது வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சுண்ணாம்பு தூளினை பிளீச்சிங் தூள் சேர்த்து 95:5 என்ற விகிதத்தில் வளர்ப்பு அறையினை சுற்றி இடும்போது நோய் பரவாமல் பெருமளவில் தடுக்கப்படுகிறது. குளோரின் டை ஆக்சைடு. இது குளோரினை விட 2.5 மடங்கு வீரியமானது. மேலும் இது வளர்ப்பு சாதனங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை. இதனை பயன்படுத்துவது மிகவும் எளிமையானது. ஃபார்மலின். இது ஏனைய கிருமி நாசினிகளை விட வீரியம் மிக்கது. அதிக வெப்பம் மற்றும் ஈரமான சூழ்நிலையில் இதன் செயல்பாடு அதிக அளவில் இருக்கும். இதனை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவதனால் கையாள்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இது தற்போது பட்டுப்புழு வளர்ப்பில் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து படுக்கை கிருமி நாசினிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். புழு வளர்ப்பு படுக்கையின் மீதுள்ள பல்வேறு வகையான நோயை உண்டாக்கும் கிருமிகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் காரணிகள் படுக்கை கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனை ஒவ்வொரு தோலுரிப்புக்கு பின்னும் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளித்து சுமார் 1/2 மணி நேரம் கழித்த பின்னரே புழுக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். படுக்கை கிருமி நாசினி தெளிப்புடன் உணவு அளித்தால் புழுக்களின் உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்து பட்டுக்கூடு விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இவ்வாறு படுக்கை கிருமி நாசினிகளை பயன்படுத்தினால் நோய்கள் புழுக்களை தாக்காத வண்ணம் பாதுகாக்கலாம். இனி கிருமி நீக்கம் செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். வளர்ப்பு அறை மற்றும் உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்தல். இளம் புழு வளர்ப்பு அறையை கிருமி நீக்கம் செய்ய 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 5% பிளீச்சிங் தூள் கலந்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 200 கிலோ என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். அவற்றின் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். புழு வளர்ப்பிற்கு 3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை 2% பிளீச்சிங் தூள் கரைசலில் மூழ்கும்படியாக வைத்து பின்னர் எடுத்து வெயிலில் உலர்த்தி பயன்படுத்த வேண்டும். அடுத்து கிருமி நீக்கம் செய்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பட்டுப்புழு வளர்ப்பில் ஏற்படும் பல்வேறு நோய்களினால் பெருமளவில் பட்டுக்கூடு விளைச்சல் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. நோயினை வருமுன் காப்பதே சாலச்சிறந்ததாகும். நோய் வந்தபின் பட்டுப்புழுக்களை பாதுகாக்க இயலாது. எனவே சுகாதார முறையில் புழுக்களை வளர்ப்பதற்கும் அதிக பட்டுக்கூடு விளைச்சலை பெருக்குவதற்கும் கிருமி நீக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிபாரிசு செய்யப்படும் கிருமி நாசினி கொண்டு தேவையான அளவு சரியான முறையில் தகுந்த நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யும் பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சான மற்றும் புரோட்டோசோவா நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. புழுக்களை வளர்ப்பு அறைக்கு கொண்டு வருவதற்கு 5 நாட்கள் இருக்கும் பொழுது வளர்ப்பு அறையை நீர் கொண்டு சுத்தமாக கழுவ வேண்டும். பின்னர் 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 1.5 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் குளோரின் டை ஆக்சைடு அல்லது பிளீச்சிங் பவுடர் கொண்டு வளர்ப்பு அறை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை கிருமி நீக்கம் செய்து 24 மணி நேரத்திற்கு வளர்ப்பு அறையை மூடி வைக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னர் 5% பிளீச்சிங் பவுடர் தூள் கலந்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 200 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். பின்னர் அவற்றின் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். ஒரு நாள் முன்னர் ஜன்னல்களை திறந்து தகுந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். புழு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களையும் 2% பிளீச்சிங் தூள் மற்றும் 0.3% சுண்ணாம்பு கரைசலில் 30 நிமிடங்கள் நன்கு ஊற வைக்க வேண்டும். பின்னர் உபகரணங்களை சூரிய ஒளியில் 5 முதல் 6 மணி நேரங்கள் நன்கு உலர வைத்து எடுத்து புழு வளர்ப்பின் போது பயன்படுத்த வேண்டும். இதுபோன்ற நோய் நீக்க முறைகளை சரியாக செய்வதன் மூலம் நோய்களின் தாக்குதலிலிருந்து பட்டுப்புழுக்களை பாதுகாக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை

0: விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங், லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:30
1: அவளுடைய நல் உணர்வு அவ முகத்துல ஒளி வீசும்படியான ஒரு தேஜஸ்ல மயங்க பகவான் அப்படி சித்திரகூடு பருவதம் வாசம் பண்ணிய அடைக்கலம் என்று திருவடியில் வந்து விழுந்த பரதனுக்கு பாதுகங்கள் அருளி அவனுக்கு மனசாந்தியை அளித்து பரதனுடைய அருமையை உலகமெல்லாம் பேச வைத்து பகவான் அங்கு தங்கியிருந்த காலத்திலே அவன் தெய்வத்தன்மையை உணர்ந்தான். அந்த தெய்வீக உணர்வினால் விராதனுக்கு இறைவன் என்று அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். என் அப்பனே சர்வேஸ்வரா, சத்துரு வேதங்களும் போற்றி புகழக்கூடியதான பெருமை கொண்டதும் சரணாரவிந்தம்.
0: விராடனின் இறை உணர்வு இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SV பாலசுப்ரமணியம், SV ஜானகி குரல்களில் நான் மகானல்ல திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு

0: பத்து பள்ளிகள். மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண்

0: தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைகாலத்திற்கு நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம்.

0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decade's biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60-day stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat Ji Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and west Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
5: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல இப்ப வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான படிப்புகள் இதில் இருக்குது?
4: குறிப்பாக எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ வந்து நீட் வந்ததுனால நீட்டில் வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் மருத்துவம் சார்ந்த தொழிலில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்திலே இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்கள் சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்கை ஒரு 89,283 பேர் நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால தான் நம்மளால் வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது.
5: நிச்சயமா சார்.
4: பிஎஸ்சி கோர்சஸ்ன்னு ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை அதை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நீ பிஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோட இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் பிஏஎஸ்எல்பி, அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
5: ஸ்பீச் தெரபிஸ்ட்ன்னு சொல்றாங்க,
4: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு போஸ்ட் சர்ஜரிக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய சிட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி

0: என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ்லாம் வந்து இப்போ நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்கோம் நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்கினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அது வழி தான் நீங்கள் பண்ண நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான அலைட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேகண்டா இருந்தது கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம,
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகல.

0: வந்து நர்சிங்கினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அவங்க வழிதான் நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ இது இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான பாலிட்டல் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேக்கண்டாக இருந்தது.
1: ஓ,
0: கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகலை பற்றிய தகவல்கள்.
0: அதனால தான் நான் உண்மையிலேயே ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஒரு 15 சர்டிஃபைட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றிலாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகெயின் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கூட பண்ணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக வந்துதான்னா
1: நம்ம நிகழ்ச்சி வாயில இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
0: கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது. மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்குது, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணைத் தேர்வுகளும் நடக்க
0: போகுது, தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில் அடுத்த கட்டமாக வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது. பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. அதுவும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselectionscelect.org என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரெக்டாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா பேராமெடிக்கல்னு சொல்லிட்டு டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில்

0: தனியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் இன்சார்ஜ், பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் மேலும் மேலே அவங்க வரணும், இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிட்டு இருக்குது அப்படின் போது, அதுவும் அது தெரியாமல் சில பேர் வந்து போயிட்டு ப்ரைவேட்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேலே கட்டுற மாதிரி இருக்கும், 33000 43000 அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய இது.
1: நிச்சயமாக சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றாக வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பத்தி தெரியறது அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸ்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னீங்களா அந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ், ஸ்பீச் தெரபிஸ் பத்தி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அதுக்கு டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியாக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி லீனாக் தெரப்பிலாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் லேப் சம்பந்தம் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, டிப்ளமா கோர்ஸ் இருக்கு,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்ல பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்னு இருக்குங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்கு, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்க டயாலிசிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான், அதுல வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்கு. பிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலை வாய்ப்புங்கிறது உத்தரவாதம், ஏன்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடுல இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: நம்ம வந்து யாரும் ஒரு தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அந்த பணம் கொடுத்து இங்கே கொடுத்து வீணாக போகாமல் இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்மகிட்ட தான் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க பிளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கில் தானே அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி
1: சம்மந்தப்பட்டது,
0: வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆப்டோமெட்ரி கண் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்க்கறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலையும் வந்து கண் மருத்துவரே போயிட்டு பார்க்க முடியாது,
0: அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து, டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் இருக்கு, ஆரே வச்சுல இருக்கு, கண் ஆஸ்பத்திரிலேயே அந்த மருத்துவமனைகளே இருக்கு, அப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது
1: பேச்சுலர் ஆஃப்
0: நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 விதமான கோர்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும், அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி கிடையாது, அதுவும் எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைட்டீரியாலாம் வந்து நான் சொன்ன வெப்சைட்ல போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவா இருக்கும். அதே மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஓசிபி கேட்டகரியில 45% அக்ரிகேட், இந்த 3 விஷயங்களையும் பாஸ் பண்ணிருக்கணும், 45% செக்ரூட் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தா போதும். இந்த 3 விஷயம் பேசிக்கா இந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதில் இல்லாத பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் 2 பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. விராடனின் இறை உணர்வு இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள்.
1: விராடனின் இறை உணர்வு இசை சொற்பொழிவு கேட்கலாம். நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி.

ராம ஸ்மரணம் ஒண்ணே நமக்கு பரம சுகிருதம். சுகிருதம்னு சொன்னா நல்ல உணர்வுகளை தூண்டுறது, மனசுக்கு ஒரு நிறைவை நமக்கு பகவத் நாம ஸ்மரணத்தினால கிடைக்கிறது. சாந்திங்கிறது நாம இன்னைக்கு எங்க கிடைக்கும்னே தெரியாத சிரமப்பட்டு இருக்குமே, இது அப்படியெல்லாம் பரம லகுவாக புற உலகத்துல நாம் நினைச்சபடி நினைச்ச இடங்கள்ல வாங்கி விடுற மாதிரி இல்ல. சாந்திங்கிறது பகவானுடைய கிருபையினால அவனை நாம் எண்ணும் பொழுது கிடைக்கிறது தான் உண்மையான சாந்தி, அதுதான் நமக்கு மன சந்தோஷத்தை தருது. ஆகவே சீதா காந்தனான பகவானை ஸ்மரணம் பண்ணு, அந்த ஸ்மரண சுகத்தை அந்த பகவான் அவர் ஒருத்தருக்கு தான் நமக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு. அவருக்கு தான் ரெண்டு கரங்கள்னாலே தாளத்தை போட்டுண்டு, மன நிறைவோடு கூட சந்துஷ்டியாக எதை ஒண்ண நாம சொன்னாலும் செய்தாலும் மன சந்தோஷத்தோட செய்யணும். ஏன்றிருக்கேன்னு ஒரு அதுல லட்சியம் அலட்சிய பாவத்தோட பண்ணினா அதுல ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல. சாப்பிடுறது கூட மனப்பூர்வமா சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுலயும் கொஞ்சம் லட்சியம் பண்ணி சாப்பிடலன்னா சாப்பிடனே தவிர வயரே ரொம்ப லேன்னு சொல்லிட்டு வருவோம். எல்லாத்திலையும் ஒரு பூர்ணத்துவம் வேணும், ஒரு நிறைவு வேணும். அந்த முறையில் நாம் பகவானே நம்ம பொருட்டு இந்த பூமியில அவர் வர்றார். அவருக்கு என்ன அவசியம்? பூலோகத்துல அவர் வந்து இங்கே ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதாவது அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வராரா? இல்ல அவருக்கு ஏதாவது தேவைன்னு அதை சம்பாதனம் பண்ணணும்னு இந்த பூமிக்கு வராரா? இல்லையே. நம்ம பொருட்டாக நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கும் நம்ம சந்தோஷத்தை படுத்துறதுக்கும் நம்மை மனிதனை மனிதனாக நடந்து கொள்ள செய்வதற்காக சுவாமி மாயா மானுஷ வடிவம் தாங்கி ராமாவதாரம் பண்ணி தியானிக்கிறப்போ ராமானு நாம் அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுதே ஓடி வந்து ரட்சிக்கக்கூடிய பரம கருணை உடையவனாக

காப்பாற்றுபவனாக எந்த பரம்பொருள் ஒருவன் சீதாகாந்தனாக உடைய இருக்கின்றானோ அந்த பகவானை நாம் ஸ்மரணம் பண்ணணும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே எந்த பாகங்களை பார்த்தாலும் ஆசுர நிகிரகம் அரக்கர்களை சுவாமி அழித்தான்கிற ஒரு சரித்திரங்களை பார்க்கறச்செல்லாம் அந்தந்த இடங்கள்ல அந்த அரக்கனானவன் ஏதோ பூர்வத்துல ஒரு பாபகாரியத்தை பண்ணி அல்லது ஒரு மகான்களிடத்துல சாபத்தை சம்பாதனம் பண்ணிட்டு வந்து இந்த சாப தோஷத்தினாலே பரம பாபத்தை ரொம்ப ருச்சியோட பண்றான். இந்த சாபத்துக்கு என்ன பௌருஷம்னா பாபத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பண்ண தூண்டும். மகான்களுடைய சாபம் இருக்கே, இந்த சாபம் பெறக்கூடிய அளவுக்கு இவன் ஏதோ அகிருத்தியம் பண்ணியிருக்கான். அந்த அகிருத்தியத்தினாலே அவர்கள் துன்பப்பட்டு மனசு புண்ணடைஞ்சி இந்த கதி உனக்கு வரணும் அப்படின்னு ஒரு சாப வாக்கியத்தை கொடுத்துடுறா. அந்த சாபத்தை தாங்கி வந்ததான பிறவி என்ன பண்றதுன்னா பாபகாரியங்கள்ல இன்னும் அதிசுவாரஸ்யமா பண்ண ஆரம்பிக்கிறது. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா மகான்கள் இடத்துல சாபத்தை பெறக்கூடிய ஒருவன் சாப நிவர்த்திக்கு வழியா வாழ்த்த கேட்டு தெரிஞ்சுட்டு வரான். இப்ப நாம பூமிக்கு வரோம்னா அப்படி பிறக்கிறவே இந்த பிறவியை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு பிரம்மாவை போய் நாம கேட்டதும் கிடையாது, அவர் சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா முன்னை வினையினாலே பிறவி வருது. இது எப்படி நிவர்த்தின்னு நமக்கு கேட்க மறந்து போயிடுறதோ இல்ல அவருக்கு நமக்கு சொல்ல பிடிக்காத போறதோ ஆக பரஸ்பரம் இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்காதையே வந்துட்டு இருக்கோம் நாம. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்தினுடையதான அந்த தோஷகாரியம் பண்ணக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் நல்ல தபஸ்விகளா இருந்திருக்கா, புண்ணியத்துல பிரஜையோட இருந்திருக்கா, இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வளத்தையும் சம்பாதனம் பண்ணிட்டு அவன் அகிருத்தியம் பண்றச்சே அதனால கிடைக்கக்கூடிய அந்த சாபத்துக்கு நிவர்த்திகரம் எது, அது எப்போ நீங்கும், அந்த பாப பிறவி எப்போ நீங்கும்னு அதுக்கு வழியை தெரிஞ்சுட்டு வர. அப்படி வந்தவர்கள தான் வீராதன்கிற சொல்லக்கூடிய அசுரன், அடுத்தாப்புல வரக்கூடியதான கபந்தன், இப்படி உடையவர்கள் எல்லாம் சாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்து அதுக்கு நிவர்த்திகரம் தேடிகிண்டு பகவான் ஸ்ரீமன் ராமன் ஒருவனாலதான் அவன் கரத்தினாலையும் அவன் சரணத்தினாலையும் தான் நமக்கு நிவர்த்திங்கிறத தெரிஞ்சுண்டு வர. அதனால பூர்வ புண்ணியம் அவர்களுக்கு தலை கட்டி பகவானை தரிசிக்கும் பொழுது அவளுக்கு அந்த பகவத் தரிசனத்தினாலையும் அந்த பகவானுடையதான சர்வ அவயவங்கள்ல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு சக்தி கரத்திற்கு அபயகரம்னு பேரு. சரணம் வந்து அவன் திருவடியில போய் தலையை வச்சு ஒருவன் விழுந்து பகவான் பிரபோர் ஆகவா சரணம்னு சொல்லிவிட்டான்னா அவன் சகல அவனுடைய ஜென்ம கர்மா அத்தனையும் நிச்சயமா பூர்ணமா துடைச்சு விடுறது. அந்த திருவடிக்கு பாபத்தை கழுவக்கூடிய துடைக்கக்கூடிய அபாரமான சக்தி இருக்கு. பகவானுடைய கரம் அபயகரம், அவன் கைய காட்டி கவலைப்படாதேன்னு அப்புறம் நமக்கு கவலைன்னா என்னதுன்னு தெரியாதே போயிடும். அப்படி அனுகிரக ஒரு சக்தி கொண்டது. அவனுடைய கட்டாட்சத்திற்கு ஒரு அபரிமிதமான பெருமை. அப்படி பகவத் ஸ்வரூபத்துல அவனுடையதான பாதாதிகேச பர்யந்தம் உடையதான சகல அவயவங்களுக்கும் மாபெரும் சக்திகளை கொண்டவனாக பகவான் வரார். அப்படி மானுடம் தாங்கி இந்த பூமியில் வந்து இந்த தோஷங்களை எல்லாம் போக்குவதில் அவர் அதே சிந்தனை உடையவராகவும் அதே காலத்தில் மனித தர்மத்தை லோகத்திலே நிலை நிறுத்துவதற்காகவும் அறம் என்பது இன்னது, இத்தகைய பெருமை உடையது, அறத்தை இரட்சிக்கக்கூடிய ஒருவன் எந்த காலத்திலையும் வீணாக போவதில்லை, எத்தனைக்கெத்தனை தர்மத்தை நாம ரட்சணம் பண்றோமோ அந்த தர்மம் பின்னிட்டு நம்மளை நிச்சயமா ரட்சிக்கிறது. இத போதிப்பதற்காக அறத்தை வளர்ப்பதற்கும் அறம் காப்பதற்குமாக தோன்றினவன் பகவான். அதனால அறக்கடவுள் தர்மமூர்த்தின்னு பேரு ராமனுக்கு. அப்படி அவதாரம் பண்ணி தந்தை சொல்லை மிக மந்திரமாக மதித்து வனவாசம் மேற்கொண்டு 14 ஆண்டுகள் வனவாசம் என்றதான தகப்பனாருடையதான ஒரு உத்தரவை சிற மீது தாங்கி பகவான் சீதான் சமேதனாகவும் இளைய பெருமானோடு கூட வனம் புகுந்தான். சித்திரகூட பர்வதத்தில் வந்து வாசம் செய்தான். எப்பேற்பட்ட ஆடை உடுத்து எத்தகைய அணி கலன்களோடு ரத்தனமயமான கிரீடத்தோடு அரியதான மிக பெருமை உடைய சிம்மாசனத்திலிருந்து அரசாட்சி பண்ண வேண்டிய ஒருவன் சித்திரகூட மலையில் ஒரு கல் மீது ஒரு பாறை மீது அமர்ந்து கொண்டு கட்டி கடித பல்கலம்

இந்த சித்திரகூட பர்வதத்துல ராஜ்யம் போயிடுச்சேன்னு துக்கம் இல்லாமையும் சுகவாசம் போயிடுச்சேங்கிறதான எந்த விதமான மனசுல குறைபாடுகள் இல்லாத தன்னுடையதான மக்க மனுஷியால விட்டுட்டு அனாதரவா வந்துட்டமேங்கிற ஒரு மனசுல ஒரு பாவம் இல்லாம அபார கருணாமூர்த்தியாய் சௌமியமான ஒரு முகத்தோடு கூட சீதா சமேதனாக தரணி கன்யகா காமுகம் கூடவே தொடர்ந்து வந்த சீதையினுடைய முகத்தை பார்த்து பார்த்து அவளுடைய நல் உணர்வு அவ முகத்துல ஒளி வீசும்படியான ஒரு தேஜஸ்ல மயங்கி பகவான் அப்படி சித்திரகூடு பர்வதம் வாசம் பண்ணிய அடைக்கலம் என்று திருவடியில் வந்து விழுந்த பரதனுக்கு பாதுகங்கள் அருளி அவனுக்கு மனசாந்தியை அளித்து பரதனுடைய பெருமையை உலகமெல்லாம் பேச வைத்து பகவான் அங்கு தங்கி இருந்த காலத்திலே பரதாழ்வாதிகள் எல்லாம் வந்துட்டு திரும்பிய பின்னர் அங்க மகரிஷிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கூடி கூடி மென்மையாக மெதுவாக இனிமையாக அவர்கள் பேசுகின்ற விஷயம் இதுவாக இருக்கலாமோ என்று முக பாவனையை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ரொம்ப அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டதை பார்த்து பகவான் இளைய பெருமானை அழைத்து, லட்சுமணா, இந்த சாது மண்டலங்களாகின்ற முனிவர்கள் ஏதோ ரெண்டு ரெண்டு பேர் நாலு நாலு பேரா அப்படி சேர்ந்து சேர்ந்து பேசுறா, ஏதோ விஷயம் தெரியறது, நம்மால அவளுக்கு ஏதாவது சிரமங்கள் இங்கே ஏதாவது ஏற்படுறதா? ஏன்னா அவ வந்து ஏகாந்தமா சாந்திகரமா இருக்கிற பிரதேசத்துல நாம இங்க வந்து உட்கார்ந்து கூட்டம் போட்டு ஏதாவது அவளுக்கு சிரமம் கொடுக்கறமா, அதனால பேசிக்கிறாளா? இது தெரிஞ்சுன்னு வந்தா தேவையில்லைன்னு, அதாவது அடுத்தவா என்ன பேசிக்கிறான்னு அதை நம்பகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்ல, நம்பகமா நாம் அவளுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது உபகாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசி தெரிஞ்சுக்கிறது. சில பேர் பொறுத்தியா இருக்கதையே நன்னா கேட்டு தெரிஞ்சுனுட்டு என்ன பண்றது, உங்க தலையில எழுத்து அனுபவிக்கணும்னு இருக்குன்னு அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லி அவ இன்னும் சங்கடப்படட்டும்னு விட்டுட்டு வந்துருவா. அந்த சங்கடம் நிவர்த்தி பண்றதுதான் பகவானுடையதான அபிப்பிராயம், அவருடைய சங்கல்பம் அதுதான். ஆகையினால கேட்டு தெரிஞ்ச பொழுது ஜனஸ்தான சமீபத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் கரண் தூஷணம் முதலானவர்களை சேர்ந்தவாள்லாம் இங்க அடிக்கடி நிறைய கூட்டம் போட்டுன்னு வந்து கலையபுரம் பண்ணிட்டு இருக்கா, இந்த இடம் இனிமே வாசம் பண்ணுவதற்கு நமக்கு இடம் தர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒத்துத்தரும் பேசிண்டு இதை விட்டு ஜாகையா மாத்திக்கலாமாங்கிற மாதிரி கூட பேசிட்டு தெரிஞ்சுண்டு அவளுக்கு சமாதானம் சொல்றாரு. நாங்க இங்க இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் பகவான். இருந்த போதிலும் கூட ரிஷி மண்டலங்கள் மெல்ல மெல்ல அந்த இடத்தை விட்டு அவரவர்களும் விலக உத்தேசித்த காரணத்தினாலே இளைய பெருமான பார்த்து சொன்னார், லட்சுமணா, எனக்கு கூட கொஞ்சம் மனசுக்கு சங்கையா இருக்கிறது. இங்க இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய அருமை தாய்மார்கள் எல்லாம் வந்து கண்ணீர் வடித்த இடம் இது. நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களான வசிஷ்டாதி மகான்கள் எல்லாம் வந்து நம்முடைய பிரிவினையை தாங்க முடியாமல் துன்பமாக முகத்தை காட்டி பேசின இடம். பரதன் பெருக்கிய கண்ணீரினால் நனைந்த இந்த பூமியில இன்னும் அந்த ஈரம் கூட காயலப்பா. ஆகையினால எனக்கும் துன்பம் நிறையவே தருகின்றது இந்த இடம். நாம கூட மெதுவா இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தா தேவலையோன்னு தோன்றது அப்படின்னு பகவான் சொன்னாராம். அப்படி சொல்லி சமீபத்தில் இருக்கும்படியான அனசூயான்னு சொல்லக்கூடிய கற்பு கரசியான பெண்மணியோடு விளங்குகின்ற அத்ரிமக ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து அந்த தெய்வ தம்பதிகள் மகான்களாகின்ற ரிஷி தம்பதிகளை வணங்கி அங்கு ஒரு இரவு தங்கி அவர்களுடையதான நல் உபதேசங்களை எல்லாம் பெற்று ராமனை போற்றுகின்ற அத்ரிமக ரிஷியினுடைய அன்பு வாக்கியங்கள் சீதையினுடைய பெருமை பேசி அவளை அன்போடு தழுவிய சீதாதேவியாருக்கு அழகாக தலையெல்லாம் வாரி பின்னி அலங்கரித்து ஆபரணங்கள் சூட்டி ஒரு ரக்ஷாபந்தனம் பண்ற மாதிரி சந்தன குங்குமங்கள்னாலே மங்கள திரவியங்கள்னால சீதையை அலங்கரித்து பார்த்தாள் அனசூயாதேவி. அதெல்லாம் மகா ரக்ஷ இல்லையா? பின்னாடி அவர்களுக்கு வரப்போகின்றதான வன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ரக்ஷாபரணங்கள் அதெல்லாம் அனசூயினாலே சீதாதேவிக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம். அப்படி அத்ரி மகரிஷியினுடையதான ஆசிரமத்தில் இருந்து புறப்படுகின்றார்கள் சீதாராமர்கள். சீதாராமபிரானுடையதான கர்மம் என்னது, எதை உத்தேசி வனம் பிரவேசம் பண்ணியிருக்கின்றார் என்பதெல்லாம் அத்ரி அனசூயா தேவிக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட தபோதனர்கள் வாழலாம். கதிரவனுடைய உதய காலத்தை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர் இல்லையா அனசூயா தேவி? ஆகையினாலே பகவானுடையதான செயல்பாடுகள் நிச்சயமாக அவளுக்கு தெரியும். ஆகவே வன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் கூறி அனுப்புறா அந்த தம்பதிகள். அங்கிருந்து புறப்படுகின்றார் பகவான் சீதையோடு கூட, இளைய பெருமான் லட்சுமணனோடு கூட.

வந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் பிரம்மாண்டமான அரண்யம் இதுபர்யந்தம் அயோத்தியா காண்டம் என்று பேசப்பட்ட வரலாறு இனி ஆரண்ய காண்டம் என்ற நிலையில் இது தொடங்குகின்றது. பிரவிஷ்யது மகாரண்யம், மகாரண்யம் பெருத்த வனம், பிரம்மாண்டமான வனம். அந்த வனத்தில் வந்து பிரவேசிக்கின்றார்களாம். அப்படி பிரவேசிக்கும் பொழுதே ரிஷி மண்டலங்களுடைய கூட்டங்களை காண்கின்றார். அவர்களெல்லாம் ராமனுடைய அதிசௌந்தரியத்தை பார்த்து மயங்குகின்றார்.

அந்த வனத்தில் பகவான் பிரவேசிக்கின்ற வேளையில் ரிஷி மண்டலங்களெல்லாம் ஆங்காங்கே இருந்தவர்களாம் ஒன்று கூடி வந்து பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினுடையதான ஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடு பார்க்கிறாளாம். என்ன ஆச்சரியம்னார், வனவாசிலோ ரூப இவர்கள் வனவாசிகள், அநேக காலமாக இந்த வனத்திலே இருந்து வன முனிவர்களாக அதுக்குரியதான ஒரு அலங்காரங்களோடு உடையவர்கள். இப்பேற்பட்ட வனவாசிகள் ரகவாச்சரூப பகவானுடையதான ஒரு உபாதிசயத்தை பார்க்கின்றார்கள். ஏன்னா அவரும் ரிஷி வேஷத்தோட வர்றார், ஆனா அது வேஷம்னு தெரியறதுங்கிறார். அந்த வேஷமானது சில காலங்களுக்கு தானே, ஏன்னா கைகேயி ராமபிரானுடைய வாழ்நாள் பூரா அந்த வேஷத்தோட இருக்கணும்னு சொல்லல. 14 வருஷங்கள் நீ இப்படி தாழ் இரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெம்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடின்னு இந்த வேஷத்துக்கு தகுந்த வனவாசத்துக்கு உரியதான வேஷங்கள் செய்ய வேண்டிய நியமங்கள் எல்லாத்தையுமே அந்த அம்மா ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்கா. ஆகையினால் அதை கூட்டுறதுக்கும் இல்ல குறைக்கிறதுக்கும் இல்ல. அந்த ரீதியில் வந்த இந்த பகவானுடையதான ஸ்வரூபம் இருக்க அந்த தாபசாசிரம மண்டலம் அந்த மகரிஷிகளுடைய மண்டலங்கள் அந்த கூட்டங்கள் பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானே ததர்ஷராமோ துர்தர்ஷக தாபசாசிரம மண்டலம் ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமார்.

ராமஸ்ய வனவாசின. இந்த வனவாசிகள் எல்லாம் ராமபிரானுடையதான இந்த ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். ஆஹா, இது என்ன வயசோ, ரொம்ப யௌவன புருஷாளா இருக்கா, ஆனா முனிவேஷதாரிகளா இருக்கா. இந்த வேஷத்தினால இவாளுக்கு சோபியன்னு சொல்றத விட இவாளுக்கா இவாளை உத்தேசிதான் இந்த வேஷத்துக்கே கௌரவம்னு தெரியறது. இந்த முனிவேஷ சௌந்தர்யம் வந்து பகவான் போட்டு இருக்கிறதுனால அது கௌரவப்படுறதுன்னு தெரியறதே. அப்படி ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம், என்ன பொருத்தமா இருக்கு இந்த வேஷம் என்று அவர்கள் ததர்ஷு விஸ்மிதா காரா. இவாளுடையதான ரூபாதிசயம் அவள் ஹிருதயத்தை வந்து ஆகர்ஷணம் பண்றது. ஒரு அலங்காரம் சோபிதம் பாக்குறவாளுடைய மனசு அப்படியே இழுக்கணும், அப்படி இருக்கணுமா, அது ஒரு தெய்வீகமான ஒரு காந்தியோடு இருக்கணும். எத்தனையோ அலங்காரங்கள் உலகத்துல நல்லா இருக்கிற மனசு கூட வீணாகிப்படுறதே, அப்படி இல்லை இது. அந்த ஹிருதயம் எப்படி இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி தன்னிடத்துல இழுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பகவானுடையதான் இந்த முனி வேஷமானது அவ்வளவு பிரகாசமா இருக்குங்கிற ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ததர்ஷு விஸ்மிதாக ராமஸ்ய வனவாசினா, இந்த வனவாசிகள் ராமபிரானுடையதான இந்த ரூபத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவரவர்களும் ராமனுடைய சரணத்தை வந்து வணங்குவதும் போற்றுவதும் அவருடைய ரூபத்தை கொண்டாடுவதுமாக

பிதருக்கள் வந்தபொழுது அவ யாரு, என்ன தசரத குமாரான்ங்கிறது தெரியறது. பிதரு வாக்கியத்தை ரட்சிப்பதற்காக வனவாசம் வந்திருக்காங்கிறது அவள் வாக்கு மூலமா தெரிஞ்சுண்டா. தெரிஞ்சின்று தங்களுக்குடையதான கஷ்டங்கள், துஷ்ட ஜனங்களால் தங்களுக்கு விருத்தியாக கொண்டு இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் எல்லாம் இந்த மகாபுருஷர்களாலே நிவர்த்தியாக போறதுன்னு தெரியறது. பகவானிடத்துல தங்கள் கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். அதாவது வன பிரவேச காலத்திலேயே வந்து வணங்கிய சரணாகதி பண்ணிதான முனிவர்களுக்கு வாக்தானம் பண்ணினார். கவலையே பட வேண்டாம், இனிமே உங்களுக்கு சிரமம் ஏது, நான் இந்த இடத்துக்கு கையில ஆயுதம் தாங்கி வந்து விட்டபடியினாலே ரிஷிகளுடையதான கவலைகள் விசாரங்களை போக்குறதுக்கு தானே சுவாமி வந்திருக்காராம். இப்படி சொன்ன உடனே இப்படி ஒருத்தர் சொல்லணுமே, உங்களை நம்பி வந்திருக்கோம்னா நீங்க சொல்லிவிட்டேன் எனக்கே என்ன நினைச்சுண்டா பயமா இருக்குன்னு சொல்ற வாழ்த்தை போய் இன்னும் தன் சரணாகதி பண்ண முடியுமா? அவனே தன்னை நினைச்சு தானே விசாரப்பட்டு பயந்துட்டு இருக்கான். அபயம் அளிக்கக்கூடிய பரம்பொருளானபடியினாலே அவருக்கு ரிஷிகளுக்கெல்லாம் சாந்தி ஏற்பட்டது. ராம தரிசனம் பண்ணின உடனே இளைய பெருமானோடு சீதாதேவியாரோடு ராமனை தரிசனம் பண்ணினவா அத்தனை பேருக்கும் மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டதுங்கிறார். அந்த ஒரு நிலையிலே மகாபுருஷனான பகவான் சீதாராமாளாக இளைய பெருமானோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது

சுவாமி, இந்த தண்டக மகாரண்யத்திலே பிரவேசி வந்து கொண்டிருக்கும் பொழுது பர்வதாகாரமான ஏதோ ஒரு பெரிய மலை நடந்து வர மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் ஒண்ணும் எதிர்க்க வந்துருக்கு. பிரம்மாண்ட சரீரம், விராதன் விராதன் இந்த ராட்சசனுக்கு பேரு. அவன் எப்படி வரானா, ரத்தத்தை கக்கும்படியான கண்கள் சக்கச்சவேர்னு இருக்கான். கண்ணுக்கு சிவந்த வர்ணம் அடிச்ச மாதிரி ஒரேடியா சக்கச்சவேர்னு கண்கள், ரத்தத்தை அப்படியே கீழே பொழியிற மாதிரி இருக்கான் அந்த ரெண்டு கண்களும். இவனுடைய குரூரம், இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதி பீகரமான பயங்கரமானது. மிருகங்களை வதைக்க வேண்டியது, அதெல்லாம் ஆகாரமாக சாப்பிட வேண்டியது. என்னார் சிம்ஹ சரப வியாகிராதிபீர்னார், புலிக்கூட்டங்கள், சிங்கங்கள், சரபங்கள், இந்த மாதிரி யானைகள், இவைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த வேலைக்கு வேணுங்கிறது வயிறு பூர்ணமா நன்னா சாப்பிட்டு அடுத்த வேலைக்காக மீந்தத்தை அங்கேயே எரியாத படிக்கு அடுத்த வேலைக்கு பசி எடுக்கிற போய் சாப்பிடணுமேனு வேற கரங்கள்லயும் சரீரத்திலையும் வாரி போட்டு வராம் அந்த மாம்சாதிகளை எல்லாம், அந்த குடல்களை எல்லாம் எல்லாத்தையும் தாறுமாறுமா வாரி போட்டு கையில ஒரு திரிசூலம், மூ இலை சூலம் ஒன்று கையில வச்சிருக்கான். அந்த சூலத்தினுடையதான மூன்று கூறுகள்லயும் ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு மிருகத்தினுடையதான சிரத்தை அதுல குத்தின்னு வரானா. ஒண்ணு சிங்கத்தலை ஒண்ணுல குத்தி இருக்கு, ஒண்ணுல யானத்தலை இருக்கு, ஒண்ணுல புலித்தலை இருக்கு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குடான்னா, அடுத்த வேலை ஏதாவது சில பேர் ஆகாரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு வழி பயணத்துல ஏதாவது நொறுக்கு தீனி போகணும்னு நாலு பொட்டலம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணி இருக்கா, இந்த மிருக சிரங்களை எல்லாம் அந்த சூலத்துல குத்திக்கிண்டு பெற வந்துட்டு இருக்கானாம். குடல் எல்லாம் மாலையா கழுத்துல போட்டு இருக்கான். வந்துட்டே இருக்கிறச்சே ஒன்னொன்னா உருவி சாப்பிட்டுட்டே வரானோ. அதாவது அவனுக்கு பல்ல அசைக்காத இருக்க முடியாது, நாக்க பிறட்டாத இருக்க முடியாது, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். சில பேர் சாப்பிட்டது அப்புறம் கூட ஏதாவது ஒரு கடலை பொட்டலம் வாங்கி வச்சுன்னு ஒன்னொன்னா குறிச்சுட்டே இருப்பான். அப்படி சில பேருக்கு வாய மூடிட்டா ஏதோ ஒரு பயம் வாழ்க்கு, சாப்பிட்டே இருந்தா ஒரு பயம் இல்லேங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த பயம். இந்த அரக்கன் விராதன் என்ன பண்றானா, அப்படி மிருக மாம்சங்களை எல்லாம் ஒரேடியா வாரி போட்டு வந்துருக்கானா. இப்படி இந்த ஒரு நிலையை பார்த்த உடனே சீதையானவள் கொஞ்சம் பயத்தடைஞ்சா. ராமன் லட்சுமணன் அப்படி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விராதன் என்ன பண்ணினானா, இவன் என்ன இவ்வளவு பெரிய சரீரத்துல இப்படி ஒரு குரூர கிருத்தியம் பண்ணிவிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கோம். இளம் வயது உடையவர்கள் ரெண்டு பேர் பார்த்தா முனிவேஷதாரிகளா இருக்கா. அதுல அசாத்திய அதிசௌந்தர்யமான ஒரு பண்ண ரெண்டு பேரும் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா.

இவன் மனசுக்கு தோணினது பாருங்க, ஏதோ கலைபரமான எண்ணங்கள். ரெண்டு பேரும் சின்ன வயசு, பரம யுவதியான ஒரு பொண்ணு அழிச்சுட்டு போயிட்டு இருக்கானு இவன் ஏதோ நினைக்கிறானே தவிர அவ அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே நினைக்கலையாம். அதனால இவனுக்கு ஒரு வேகம் வந்தது. என்னடா நம்ம லட்சியம் பண்ணாத போயிட்டே இருக்கான் பத்தியான்னு என்ன பண்ணினா, ஒரு கைய அப்படியே நீட்டினா லாவி சீத்தையை தூக்கி தோல்ல வச்சு நூட்டான். அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க பாட்டுக்கு சீத்தையை தூக்கி நூட்டானா. சீத்தையை தூக்கின்ற உடனே அவ்வளவுதான், ஒரே துக்கம் தாங்களே சீத்தையினுடைய குரல் வந்தது, அலற ஆரம்பிச்சா. அவன் பாட்டுக்கு சீத்தையை தூக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு வச்சுன்னு போயிட்டு இருக்கான். பார்த்த உடனே பகவான், அடையே நான் என்னடா பண்ணுவே, சீதையானவள் இந்த ராட்சச பய தூக்கிட்டு போறானே பயமா இருக்கே அப்படின்னு கலங்க ஆரம்பிச்சாராம். கலங்க ஆரம்பிச்சு என்னடா இனிமே என்ன இருக்கு, இந்த சீதையை பறி கொடுத்துட்டேனே, இந்த ராட்சச பய தூக்கின்னு போறான், கண்ணால பார்த்துட்டு இருக்கேனே, பின்னால் தொடர்ந்து போய் அவனை தடுத்து நிறுத்தி சீதையை மீட்க முடியலையே, நான் என்ன பண்ண போறேன், லக்ஷ்மணா எனக்கு எதுக்குடா இனிமே பிராணன் இந்த சரீரத்துல இருக்கணும், நான் எதுக்கடா உஷர வச்சுருக்கேன்,

வந்துருக்கணும்னா நான் இனிமே எதுக்குடா உஷரை வச்சிருக்கணும்? அந்நியாயமா மலை போன்ற உடல் கொண்ட இந்த அரக்கன் சீத்தையை தூக்கின்னு போறானே, தூக்கி எடுத்துன்னு போறான்டா. அவன் கையில சீத்தைய சிக்குண்டு கதறின்னு இருக்காடா. ஹரே லட்சுமணா, இப்பதாண்டா எனக்கு புரியறது, இந்த கபட சித்தம் உடைய கைகேயினுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு பூர்ணமாயிடுச்சு பத்தியா? என்ன எந்த விதத்தில் எப்படி என்னை தீர்த்து கட்டலாம்னு யோஜனை பண்ணித்தாண்டா இந்த காட்டு வாழ்க்கைக்கு என்ன ஆளாக்கி இருக்காவ? புரியுது எனக்கு இப்ப, புரியுதுதா லட்சுமணா? கபட்டி என்ன கை கேயி

ஹா லக்ஷ்மணா, இந்த சீதி இந்த ராட்சசன் தூக்கின்னு போறானே, இது தெரிஞ்சுதாண்டா கைகே இந்த மாதிரி நியமனம் பண்ணியிருக்கா? எந்த சீதியை விட்டு என்னால் ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்க முடியாதேடா. மகா பாபாத்மா தூக்கின்னு போறேன்னு என்று சீதி அந்த அரக்கன் தூக்கிட்டு வேகமாக போயிட்டே இருக்கான். திரும்பி பார்க்காதே.

பார்த்துட்டு பகவான் சோகத்தினால மூடி கதறாரு பாவம். அப்படி கதறி லக்ஷ்மணன், அண்ணா இதுக்காக நீங்க கிளேசப்படுறத விட்டுட்டு கையில கோதண்டத்தை வச்சிருக்கேள், வில்ல வச்சிருக்கேளே, சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆச்சேன்னு அப்பப்போ லக்ஷ்மணன் உற்சாகப்படுத்தே இருப்பார் சுவாமிய. இந்த சீதாபகரன் தான் அந்த பய தூக்கின்னு போறா, அதை பார்த்துட்டு லக்ஷ்மணன் சேர்ந்துட்டு அவரும் சேர்ந்துட்டு வருத்தப்படல. சுவாமியினால ஜெயிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும்னு தெரிஞ்சின்றவர் லக்ஷ்மணன். அந்த சமயம் வீர கோதண்டமான வில்லை வளைத்து நான் பூட்டி ஒரு அந்த பூட்டிய நான பிடிச்சு காது பறந்து ஒரு தரம் இழுத்து விட்டாரு போறோம். அப்படி விட்ட உடனே அதி பயங்கரமான ஒரு டங்கார துவனி கணீர்னு பரப்பது, அந்த வனம் பூரா ஒரு உலுக்க உலுக்கித்து அந்த சப்தம் நான் ஒலி. இந்த ஒலியை கேட்ட உடனே இந்த அரக்கனான விராதனுக்கு கொஞ்சம் உடம்புல ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆஹா, அப்படியானா குரோதமும் வந்தது, எல்லையில்லாத கோபம் வந்தது. இந்த நான் ஒலி மீட்டி காட்டிய முதல்ல இவா ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும்னு கையில இருந்த சீதையை, கதறின்னு இருக்கிற சீதையை அவ நழுவி பூங்கொடி மாதிரி தளர்ந்து கதர்றாள, அவளையும் பிடிச்சுண்டி இவாளோட யுத்தம் பண்ண முடியாதுன்னு சீதையை கீழே இறக்கினான். இறக்கி விட்டு ராமலக்ஷ்மணாலோட, நீங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும், எவ்வளவு சரங்கள்னால என்னை துளைத்தாலும், நான் சாகா வரம் பெற்றவன், பிரம்மா எனக்கு அப்படி வரம் கொடுத்துருக்கார், மரணம் என்பதே எனக்கு கிடையாது, அதனால என்னால உங்களை உங்களால என்ன ஒழிச்சு கட்ட முடியாது, மரியாதையா இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடி போங்க, உயிர் பிச்சா தரேன் உங்களுக்கு, பிராணம் கொடுக்குறேன், இந்த இடத்த விட்டு பொழைச்சு போயிடுங்கோன்னு ஆயும். அப்படி சொன்ன உடனே சுவாமி லக்ஷ்மணனை பார்த்தாரு. லக்ஷ்மணனை சிரிச்சுண்டான், இந்த பைய பேசுறதுலேருந்து நம்மள்ட்ட ஏதோ விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான்னு தெரியுதுன்னா நம்ம காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். சர பாணங்கள் நிறைய சரங்களை பிரயோகம் பண்ணி விராதனோட ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணுறார். இந்த ராம லக்ஷ்மணன் முன்னாடி இந்த விராதன் வந்து நின்ன ஒரு கோலத்தை கம்பர் சொல்றார், 14 பாட்டு, ஒவ்வொரு பாடலையும் பார்த்தா அப்படியே நமக்கே நடுங்கும். விராதனுடைய கோர ரூபத்தை கம்பர் 14 பாடல்ல வர்ணனம் பண்றார், கோரத்தை வர்ணிக்கிறார், அதை படிச்சாலே நமக்கு நடுங்கும். அப்படி ஒரு கோர ரூபியான விராதன் ராமபிரானுடையதான கோதண்டத்தினுடைய நான் ஒலி கேட்டு நடுங்கி சீதையை கீழே விட்டுட்டு யுத்தம் ஆரம்பிக்கிறான். இவன் பிரயோகம் பண்ணக்கூடிய சூலாயுதம் வாழ்ப்போன் எந்த ஆயுதமா இருந்தாலும் சுவாமி சூர்ணம் பண்ணிவிடுறார், எல்லாம் ரெண்டு மூணா அநேக துகள்களாக தூளாய் விழருது. அந்த யுத்தத்தை விராதன் வந்து மரணமில்லாத வரம் பெற்றவன் என்றாலும் கூட அதுக்காக இப்படி ஒரு வரம் வாய்ந்தவன் ஆச்சு, இவனோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சுவாமி விடலை. அவருக்கு தெரியும், அநேக நாழிகள் இந்த அரக்கனோடு யுத்தம் பண்ணினார். அப்படி பண்ணின உடனே என்ன பண்ணினார், இந்த ராமபிரானுடைய பாணங்கள்னாலே உண்மையிலேயே நிறைய முள்ளம் பன்றி பாரி இந்த அரக்கனுடைய உடல் பூராவாக குத்தி நிற்கிறது ராமசரம். இந்த சரத்தை என்ன பண்ணினா, உடம்ப ஒரு உலுக்க உலுக்கினா எல்லாம் பொல பொலன்னு கீழே விழுந்துடுத்து. அப்படி ஒரு பிரம்மாவனுடைய வரம் அவனுக்கு, இந்த சரீர வஜ்ர சரீரம் மாதிரி இருக்கு, எல்லாம் பொல பொலன்னு உதிர்ந்து கொடுத்து கீழே. ஆனாலும் கூட உதிர்ந்த பாணங்கள் விராதனுடைய பலங்களை ஒவ்வொரு சரங்களும் முள்ள முள்ள உருவிண்டு கீழே விழுந்திருக்கு. அதனால அவனுக்கு ஒரு தளர்வும் ஏற்பட்டது, விராதனுக்கு உடல்ல ஒரு தளர்வும் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணினா, இந்த பைய இப்ப கொஞ்சம் சோர்ந்தவன் மாதிரி இருக்கான், இந்த சமயத்துல இவனை வந்து நாம் அவனுடைய இந்த துஷ்ட காரியம் சீதையை தூக்கினான் இல்லையா, இவனுடையதான கரங்களை சேதனம் பண்ணி வெட்டிவிடுவோம் என்று தீர்மானம் பண்ணி ராமலக்ஷ்மணர்கள் விராதனன் நெருங்கி வந்த அவன் மீது ஏற தொடங்கின உடனே விராதன் பார்த்தான், இன்னும் நமக்கு லகுவா இவனை இவர்களை வதம் பண்றதுக்கு வழி செய்து கொள்ளுகிறார்கள் அவன் நினைச்சிருந்தான். ராமலக்ஷ்மணர்கள் அந்த விராதனுடையதான சரீரத்துல போய் அப்படி முள்ள கையை வெட்டலாம்னு சொல்லி அருகே நெருங்கி ஏறிய பொழுது அந்த உடலை வாக அவன் காமிச்சானா, ஏறினா நமக்கு தூக்கின் போறதுக்கு ரொம்ப லகுவா இருக்குமே என்று சொல்வது போல அப்படி தன்னை நெருங்கியதான ராமலக்ஷ்மணர்களையும் இரண்டு கரத்தினாலையும்

ராமன் ஒரு கரத்தினாலும் லட்சுமணன் ஒரு கரத்தினாலும் தூக்கிண்டு வெறுன்னு போக ஆரம்பிச்சுட்டான். இந்த வனத்துல ராமலட்சுமணர்களை ரெண்டு கையிலையும் ஒரு கைக்கு ஒத்தரா தூக்கிண்டான், வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி நடக்கும்பொழுது இவன் உடலில் இருந்து ரத்தமானது தாரையா கொட்டுறதான். எப்படிடா இது கொட்டுறதுன்னு பார்த்தா, ராமர் ஒரு பக்கமும் லட்சுமணன் ஒரு பக்கமும் தூக்கி வச்சிருந்து அவர்களுடையதான உடல் வலிமை கொண்ட அவர்களுடைய உடலில் அழுத்தப்பட்ட நிலையினாலே இவன் சரீரத்தில் ஏற்பட்ட துவாரங்கள் வழியாக இரத்தங்கள் பெருகின்றே இருக்கான். அப்படி பெரிய கொண்டிருக்கும் பொழுதே இவன் வேகமா போயிட்டே இருக்கானாம். இதை பார்த்தா சீதாதேவி கதற ஆரம்பிச்சுட்டாளாம். கூடவே இந்த அரக்கனை தொடர்ந்து ஓடுகின்றார்களாம். பின்னை ஏதும் உதவும் துணை பெறாள்.

உடங்கிட விரைந்து தொடருவாள். அவனோட ஓடிண்டே இருக்கா சீதா தேவி. அட இவ யாரு சீதையை தடுக்கிறதுக்கு அங்க ஆறு இருக்கா? அம்மா கவலைப்படாதே, அவன் ஒன்னும் செய்ய முடியாதவனாலேன்னு சொல்றதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாராவது இருக்காளா? இவளை சமாதானம் பண்றதுக்கு யாராவது இருக்காளா? ஒத்துரும் இல்லையே. அப்படி ஒரு அனாதரவான ஒரு நிலையிலே அந்த அரக்கனை தொடர்ந்து சென்று, அன்னையே அனைய அன்பின் அறிவோர்கள் தம்மை விட்டு என் உலகத்திற்கு தாய் தந்தையை போந்தவர்கள், சகலதையும் ரட்சிக்க கூடிய அன்பின் திரு உருவம் பெற்றவர்கள் அரக்கனே, அவர்களை விட்டுவிட்டு உன்னுடையதான பெருத்த பசிக்கு உணவாக என்ன சாப்பிடு, என்னை ஒண்ணு விடப்பா, அவர்களை விட்டுவிடு என்று கதறிக்கொண்டு செல்வாளாம். அன்னையே அனைய அன்பின் அறவோர்கள் தம்மை விட்டு என்னையே நுகர்ந்து என்ற நாள் எழுந்து விழுவாள். எழுந்திருக்கிறா, கைகால் துவழ்றது, பொத்துன்னு கீழே விழறா, மறுபடியும் எழுந்திருக்கிறா, கண்ணீர் பெறுகிறது. அரக்கனை இரு கரங்கள் கூப்பி, அப்பா விட்டுடு, அந்த தெய்வங்களை விட்டுவிடு, தாய் உலகத்தின் தாய் போன்றவனை விட்டுவிடு என்று இவள் கதற கதற அவன் சென்று கொண்டே இருக்கின்றான். சீதாதேவியினுடைய கதறலை கேட்டு லக்ஷ்மண சுவாமி, அண்ணா இது என்ன விளையாட்டு, இந்த ராட்சசனோட ஒரு விளையாட்டு அவங்களுக்கு இல்லை. அப்போ சொல்கிறார் சுவாமி, லக்ஷ்மணா, நான் ஏதோ இந்த பயலோட விளையாடிருக்கேன்னு நினைக்காதே. நம்ம போக வேண்டிய வனம் அந்த மார்க்கத்தில் இவன் போகிறதுனால நடக்கிற செலவு மிச்சம் இந்த பைய தோல் மேலேயே கொஞ்சம் தூரம் போகலான்னு பார்த்தேன்டா. நான் இவனோட விளையாடுறேன்னு நினைக்கிறியா? அது சரி, நமக்கு தூரம் நடக்கிறது குறையிறதுன்னு போகிறோம்னா பின்னாடி அண்ணி கதறிண்டே வராளே. சீதையினுடைய துன்பம் தாங்காமல் புலம்பி கதறி விழுந்து எழுந்து அப்படி வரும்பொழுது என்ன இந்த பயல்கிட்ட விளையாடுகின்றிருக்கேள் என்று சொல்லவும் இளைய பெருமான், அடுத்த கணத்திலே இந்த பயலை ஏதும் செய்ய முடியாது, ஆயுதங்களால் அழிக்க முடியாதுரா, இவனை வெட்டி கொல்ல முடியாது, இவன் உடலை விட்டு அந்த உயிரானது நீங்க வேணுமே, ஆனால் ஆயுதத்தால் முடியாதுப்பா, யுத்தாவேசத்தால நடக்காது என்று சொல்லி, நீ ஒரு பக்கம் கரத்தை நீ அறுக்க வேண்டும், நான் ஒரு பக்கத்தை அறுக்கின்றேன்னு கரத்தை அறுத்து இவன் உடல் கீழே விழும்படியாக செய்து, விழுந்த உடலின் மீது ராமபிரான் தன்னுடையதான திருவடியை அவன் உடலில் பதித்து தகதகனு நாலு குதி குதிச்சார், ரெண்டு முதி முதிச்சார், அப்படியே பிண்டமாத உருட்டினார். லக்ஷ்மணா ஒரு குழியை விட்டு அதுக்குள்ளே இந்த உடலை தள்ளிவிடணும், ஏன்னா இந்த வயலுக்கு என்ன சம்ஸ்காரம் பண்ணணும்னு சுவாமிக்கு தெரியும். ஆகையினால இவனை ஒரு பள்ளத்தை விட்டு அதில் இவனை தள்ளணுண்டா, அப்படித்தான் இவனை தீர்த்து கட்டணுமே தவிர வேற வழி கிடையாதுன்னு சொன்னாரான். அப்படி ராமனுடையதானே அந்த கதாபுனசங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்த அங்குஷவஜ்ரலாஞ்சனம் என்று அன்று உலகெல்லாம் அலர்ந்த திருவடியும் இத்தியாதி அங்குஷாதி ரேகைகளோடு கூடியதான மங்கள சரணத்தை அந்த பகவான் ராமபிரான் தன்னுடைய திருவடியை அரக்கன் மீது வைத்து துகைத்து ரெண்டு முதி முதித்து உருட்டின உடனே பிருவியில் அன்பு நனி பண்டு உடைய பெற்றிதனினும் அறிவி வந்து உதவு நம்பனை அறிந்து பகர்வான். இந்த காலால முதிச்ச உடனே இவனுடையதான சாப தோஷங்கள்லாம் போய் இவனுக்கு உண்மை உணர்வு வந்தது. இந்த சாப நிவர்த்தியான உடனே ஞானம் கை வந்தது. ஞானம் வந்த உடனே இவன் பரம்பொருள்ங்கிற உணர்வு வருது. உணர்வு அந்த நல் உணர்வு வந்தவுடனே அரக்க வடிவம் அதில் இருந்து விடுதலை பெற்று கந்தர்வ வடிவம் பெற்று அதி ஆச்சரியமான பிரகாசத்தோடு பூமியினுடைய சம்பந்தம் இல்லாமல் விண்ணில் மெல்ல சென்று அப்படி நின்று கொண்டு இந்த பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த இறை உணர்வு இந்த அரக்கனுக்கு வரவேணுமேயானால் அது இன்று செய்த பூஜையா, இன்றுதான் வேணது. அவர்களை அவன் வைதான், வசை பேசினான், எது என்னென்ன தோணித்தோ அதெல்லாம் சொன்னான். அதெல்லாம் புண்ணியமாகுமோ? அல்ல, பூஜையே அவன் செய்திருக்கட்டும், அடுத்த க்ஷணத்திலே பலன் பெற முடியுமோ? இது முன்னே செய்த ஒரு புண்ணியம்.

முன்பு செய்த ஒரு தவம். அந்த தவம் வந்து இன்று அவனுக்கு இந்த நல்லதொரு பயனை தந்து நல்ல ஞான உணர்வை தருகின்றதுன்னு அதை சொல்லும் பொழுது, பிரிவு இல்லாத அன்பு முன்னாடி பூர்வம் பண்டுன்னா பழமை, முன்பு செய்த ஒரு புண்ணியம் இருக்க பகவானை விட்டு பிரியாத ஒரு பக்தி நிலை அது உடையவன் இந்த விராதன் என்பவன். சாபத்தினாலதானே இவனுக்கு இந்த அசுர சரீரம் வந்தது. அதனால அந்த பகவானுடைய சரணம் பட்டவுடனே சாபதோஷம் நீங்கினதுனாலே அவனுடைய கருணையினாலேயும் அவன் பரமாத்மா என்பதை அறிந்து அவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பகவான் எதிர்க்கே வந்து நின்னா கூட நமக்கே வச்சுக்கோங்க, சுவாமி நேரம் வந்துட்டாருன்னா ஒரு நாளைக்கு திக்கு முக்காடி போவோம். இவர் ராமனா இருப்பாரா, எத்தனையோ இந்த ராம வேஷம் பார்த்துருக்கோம், கிருஷ்ண வேஷம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி யாராவது இந்த வேஷம் போட்டுன்னு வந்துருப்பாளா, இல்லை உண்மையான ராமனா, இதை புரிஞ்சுக்கிறதுலையே திண்டாடின்னு இருப்பனே தவிர அவன் வேஷமோ உண்மையானவனோ அவனே பரம்பொருள்னு காலில் விழக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு வரணும்னா அவன் அருளால் தான் வரணும். அதனால தான் மாணிக்க வாசக சுவாமிகள் முன்னே வந்து தோன்றினாலும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினர். அவன் திருவடியை நம் முன்னே காட்டினாலும் கூட வணங்க செய்யும்படியாக நம்ம ஆக்கிரமம் அவன் தானே ஐயா என்பது போல் இவன் உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி

அப்போ அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா இந்த விராதம். எப்படி ஸ்தோத்திரம் பண்ண தோணித்து அவனுக்குன்னார், அவன் பரம்பொருள்ங்கிற உணர்வு அவனுக்கு வந்துடுத்து. அவன் தெய்வத்தன்மையை உணர்ந்தான். அந்த தெய்வீக உணர்வினால் விராதனுக்கு இறைவன் என்று அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். என் அப்பனே சர்வேஸ்வரா, சதுர் வேதங்களும் போற்றி புகழக்கூடியதான பெருமை கொண்டது உங்களுடைய சரணாரவிந்தம். நான்கு வேதங்களும் இடையராது, அதாவது சரணங்களை வேதம் புகழுகின்றதுன்னா அந்த திருவடியை தாண்டி மேலே போய் புகழுவதற்கு அதுக்கு இடவெளியே கிடைக்கல. இந்த சரணத்திலேயே சுத்தி சுத்தி வந்து இதையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இதையுமே பெருமையாக பேசின்றிருக்கு. அந்த சரணத்தினுடைய மகாத்மியம் அதுக்கு மேலே இந்த வேதங்களை நகர விடலை போல் இருக்கு. ஆகையினாலே நான்கு வேதங்களும் போற்றி புகழுகின்றது உன் திருவடிகளை, எங்கும் வியாபித்தது இந்த சரணம் என்றா அன்று ஓங்கி உலகளந்தது இந்த திருவடி தானே. சதுர்தச புவனத்தையும் ஓரடியால் அளந்த பெருமை கொண்ட திருவடி அல்லவா இது. ஆகையினாலே எல்லா உலகத்திலும் எங்கும் வியாபிச்சிருக்கு. அப்படின்னா இந்த திருவடிக்கே இந்த மகத்துவம்னு சொன்னா உன்னுடைய திரு உருவத்தினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது? ஒரு திருவடியினுடைய மகத்துவத்தை சொல்ல முடியல, வேதங்கள் ஓஞ்சி போறது. அதுவே ஓய்ந்து போகுமேயானால் உலகமெல்லாம் பறந்து இருக்கின்ற திருவடி. இந்த பறந்த திருவடியினுடைய பெருமையை நான் எடுத்து சொல்ல முடியுமா? இந்த திருவடியிலேயே திண்டாடி நின்னுக்கிறேன், இதுக்கு மேலே போக முடியாதேன்னா உன் திருவுருவனுடைய வடிவங்களுடைய பெருமை எத்தகையது, எத்தன்மையதுன்னு எப்படியா சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம்னா ஆரம்பிக்கிறான். அதோ அப்போ இவன் யாராருக்கெல்லாம் அபயம் என்று அலறிய போது வந்து காத்தருளினானோ அந்த தெய்வத்தன்மையெல்லாம் இவனுக்கு அந்த பழங்கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எப்பொழுதும் பகவானை நாம் ஸ்மரிக்க ஆரம்பிச்சு அவன் பெருமையையும் அவன் கருணைக்கும் நாம் பாத்திரமாகி அவன் பெருமையை நாம் உணர்ந்து பேச ஆரம்பிச்சோமோ, அப்போ பகவான் என்ன பண்றான், தன்னுடைய கருணா லீலா விபூதிகள் இருக்கே, திருவிளையாடலின் திறம் பெருமைகள், அதை ஒன்ன கூட மறைக்க மாட்டான். அத்தனையும் நம் உள்ளத்திலே வெளிப்படும்படியாக அனுகிரகம் பண்ணிவிடுறான். இல்லாத போனா இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சா ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எல்லாவற்றையும் அறியும்படியாக அறிவு தந்தனங்கிறான். அறிவுக்கு அறிவாக உடையவன் அவனே அறிவானவன், அவன் இவனுக்கு அறிவு தந்து உதவினான்.

தன்னை உணர்ந்து இவன் துதிபாடும் வகைக்கு நல்ல மெய் அறிவை இறை உணர்வை அந்த அறிவை தந்து உதவினான். பகவான் உதவி பண்ணினான். அப்பா, காண கிடைக்காதவனை காணுமாறு நான் வந்து நின்றேன், நீயும் கண்டுகொண்டாய். கண்டுகொண்டதோடும் அல்லாமல் உணர்ந்து உள்ளது உள்ளபடி பாடவும் உனக்கு நான் அறிவு தருகின்றேன் என்பது போல இவன் அருள் செய்யவும், அப்பொழுது அவன் கரம் கூப்பி அந்த விராதன் என்கின்றவன் இப்பொழுது கந்தர்வ ரூபத்தில் இருந்து கொண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். கடு

நீயோ அன்று ஏன் என்றாய். அந்த கஜேந்திரன் அந்த யானையானது முதலை மடுவில் கால் வைத்து நீர் அருந்த போகும் சமயத்தில் வாய தளர்ந்து லெகுவா இருந்துதான் யானை காலை வச்ச உடனே டபார்னு காலை பிடிச்சு நுடுத்து. தன்னுடையதான கோர பற்களினால் தன் வாயில் அகப்பட்ட யானையினுடைய காலை கவ்வி அது நகர முடியாமல் பிடித்து பல காலம் துன்புறுத்திய பொழுது படாத பாடுபட்டார் கஜேந்திரன். அந்த பெருத்த யானை மிகவும் கலங்கி கதிகலங்கி நடுநடுங்கி பல காலம் துன்பத்தை அனுபவித்து அரும் பொருளே பரமே பரமே என்று ஒரு வாரணம் அழைப்ப ஒரு யானை என்று அழைத்தது பரமே பரமே என்று அழைத்தது. எதனால் உரு துயரால் துயரம் தாங்க மாட்டாமையினால் பரமே பரனே என்று அழைத்தது. யாராவது வந்தாளா? எத்தனை நாழி கத்தியிருக்கு, எத்தனை நாழி கூப்பிட்டுருக்கு, யாரும் வரலையே. அப்பொழுது வந்தது யாரு? நீயோ அன்று ஏன் என்றாய். ஒத்துரு வரல என்னப்பான்னு கேட்டு நீதானே வந்து காப்பாத்தினே. ஆகவே அத்தகைய பரம ரட்சகனாயிட்டேப்பா என்று சொல்லி என்னுடையதான வாழ்க்கை இந்த அரக்கர் ஒரு உடலை எடுத்து நான் பண்ணாத தீய வினைகள் பாக்கி இல்லை, அத்தனையும் நான் செய்திருக்கேன் என்று தன்னுடைய பாவத்தை நினைத்து இறைவன் தனக்கு காட்டிய கருணையினால் அவனுடைய முழு வடிவத்தையும் கண்டு வாயார புகழ்ந்து மனமாறு இவன் அவனை கொண்டாடி வாழ்த்தி அவனை ஸ்தோத்தரித்த பொழுது பகவான் ஆச்சரியப்பட்டார். ராமபிரான் அநேக பாடல்களினாலே ராமபிரானுடைய இறை தன்மையை தெய்வீக தன்மையை இவன் மானுடன் என்று சொல்லல, அவன் மகிமை பொருந்திய தெய்வம் என்று ஸ்தோத்திரம் பண்ணினான் விராதன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது பகவான் எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்டு அவனை கேட்டாரப்பா, இவ்வளவு அருமையாக பேசுகின்றாய், உணர்ந்து பேசுகின்றாய், உண்மையில் பேசுகின்றாய், உனக்கு ஏன் இந்த நிலை வந்தது, நீ யாரப்பா, ஏன் இந்த கொடிய வடிவம் தாங்கி நீ கஷ்டப்பட்டிருக்கே, என்ன உன் வரலாற்றை சொல்லுன்னு சொன்னார். அதை சொன்ன உடனே என் அப்பனே என் வரலாறு கேட்டு எனக்கு சத்கதி கொடுப்பதில் பரம கருணையோடு விளங்கக்கூடிய எம்பெருமானே நீ வாழின்னா, முதல்ல தெய்வத்தை வாழ்த்தினாய்வோம், என்றும் நீ வாழி, நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் உலகத்தில் எல்லாம் வாழும் என்று எண்ணியவனாக இவன் கொண்டாடினான் கள்ள

இப்போ சொன்ன நான் பிறவியினால் அரக்கன் இல்லைன்னா, நான் அரக்கனாகவே பிறந்தவன் இல்லை, சாபத்தனால் வந்த இடை வாழ்வு இந்த கோர ரூபம், பிறப்பினால் நான் அரக்கன் அல்ல, கள்ளமாய வாழ்வு எல்லாம் விழ என்னுடைய இந்த தோஷ வடிவம் நீங்க ஞானம் வீசு தாழ் கொண்டு எனக்கு நல்ல அருள் செய்தீரல்லவா வள்ளலே, நீங்கள் வாழ வேண்டும் வள்ளல் வாழி என்று சொல்லி கேள் என் கதையை சொல்றேன்னு சொல்லி நான் வந்து குபேரனுடையதான சபையில் இருந்தவன் தும்புருன்னு பேரு, நான் வந்து பாடுவதில் வல்லவன், அந்த தேவலோகத்திலே இந்த குபேரனுடைய லோகம் எங்கே ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடானாலும் நான் தான் ஆடலுக்கு தகுந்த பாடல் பாடுகின்ற ஒரு பரம்பரை கந்தர்வன் தான். அதனால இந்த சங்கீதம் பாடுறதுக்கு என்ன தான் கூப்பிடுவான். அப்படி குபேரனுடையதான அவையில் அந்த தெய்வ உலக பெண்மணிகள் ரம்பை தீலோச்சமை இவர்களெல்லாம் ஆடுவார்கள், அந்த ஆட்டத்திற்கு நான் பாடுவேன்.

நம் பிறவிக்கு இப்படி ஒரு கேடு வந்ததே என்று கலங்கினேன். இந்த உடல், இந்த அரக்கர் உடல் பாப காரியங்களை செய்து அதிலேயே உடலும்படியான இந்த அரக்கர் உடம்பு என்று மாறும், இது என்று விலகும் என்று நான் கேட்டேன். இறைவேனே, உன்னுடைய திருவடி துணையினால், உன் திருவடி என் மீது படுங்காலத்தில் இந்த ஒரு கொடிய உருவம் நீங்கும் என்று எனக்கு அன்று அவர் தெரிவித்த வண்ணம், என் அப்பனே இராமா, உன்னுடையதான பெருங்கருணையினால், உன்னுடைய மங்கள சரணத்தினால் எனக்கு இந்த சாபமானது நிவர்த்தி ஆயிற்று என்று இந்த விராதன் சொன்னான். அதனால்தான் சொன்னார், ராமன் என்ற ஒரு பரம்பொருளின் திருவடிக்கு இருக்கிற கருணையின் திறம் இருக்கின்றதே, அது ஒன்றை பெற்றாலே போரும் என்று தியாகராஜ சுவாமிகள் சொன்னார். என் அப்பனே ராமா, உன்னுடைய திருவடியினுடைய பெருமை இருக்கின்றதே, இது யாரோ ஒத்த ரெண்டு பேர் தெரிஞ்ச கதைன்னு

உன்னுடைய ராமபாதமே உன்னுடைய கருணை கிருப சாலுன்னு, உன்னுடைய கருணை ஒன்றே போறும், அதுவே போறும். இந்த திருவடி அர்ச்சிக்கும் பொழுது மலர்கள் இந்த திருவடியில் வந்து விடுகின்றது. இந்த சரணம் ஒன்றே எல்லாவற்றையும் தந்து விடுகின்றதே. இதுக்கு மேல இன்னொரு தடம் இடம் தேடிண்டே போக வேண்டாம். நீ கிருப சாலுனுப்பா ராமா, உன்னுடைய ராம பாதமே உன் கிருபை ஒன்றே போறும். அதனாலதான் தன் திருவடியினுடைய எல்லற்ற கருணையினாலதான் வந்து வணங்கிய பரதனுக்கு வான் பணயம் வைத்துனார். இந்த திருவடியில் தன்னுடைய அந்த திருப்பாதுகத்தில் திருவடியை பதித்து தன்னுடைய சகல தெய்வத்தன்மை இறை தன்மை அத்தனையும் அந்த திருப்பாதுகத்திலே இறக்கி எடுத்துன்னு போப்பானுட்டார். அதனாலதான் அந்த ராம பாதுகங்களை சிரமீது தாங்கினான். இப்பொழுது என்ன ஆயிற்று, சகல உலமும் தன்னுடைய சிரத்திலே ராமன் திருவடியினால் தாங்க பெற்ற ஒரு சந்தோஷம் மன நிறைவு பரதனுக்கு ஏற்படுகின்றது. அப்படி இந்த ஒரு நிலையில் இந்த விராதன் என்றதான அரக்கனுக்கு இறை உணர்வு வந்து எம்பெருமானை தோன் அப்படியே வாயார புகழ்ந்து பாடி ராமபிரானை கொண்டாடினான். அடுத்த நேரவியவன் ஸ்தோத்திரம் செய்ய செய்ய செய்ய மெல்ல மெல்ல மேலே சென்று கொண்டே இருக்கின்றார். பகவானை நாம் எத்தனைக்கெத்தனை ஸ்மரித்து அவரை கொண்டாடி புகழ்ந்து அவன் பெருமையை பாடுகின்றோமோ, பாட பாட பாட பாட நமக்கு உயர்வை தருகின்றான். வாழ்வில் உயர்வு பிறப்பில் இனி இல்லை என்று பிறப்பே உனக்கு இல்லைன்னு பண்ணிவிடுறான். பிறந்தவர்களுக்கு வாழ்வை உயர்த்துகிறான், நல் உணர்வை உணர்த்துகிறான், எல்லா விதமான சிரேசுகளையும் அதி பெருமையாக தருகின்றான். ஆகவே ஆதி மூலமாய் விளங்கக்கூடியதான இந்த பரமாத்மாவுனுடையதான ஒரு பெருமை இருக்கின்றதே, நினைக்க நினைக்க நினைக்கினார். அன்று மூலமாதியாய் இன்று காணும் எழி நன்று தீது நாடல்லேன் தின்று தீய தேடினேன். இந்த விராதன் சொன்னா நல்லது தீமை தெரியாது, இந்த அசுர வடிவத்தினால கோணாமனா காரியம் நிறைய பண்ணினேன். இந்த தப்ப ஒத்துன்னு தான் பண்ணினதான இடரான காரியங்களை எல்லாம் ஒத்துக்கிறதுங்கிற ஒத்துரும் ஒத்துக்க மாட்டா, எல்லாம் செய்திருப்போம். நீங்க நம்பினா நம்புங்கோ, நம்பலைன்னா பரவாயில்ல. நான் ஒரு பாவம் பண்ணலை, நாலு பேருக்கு கொடுத்துருக்கேனே தவிர நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்படுத்தின் இருப்போம். இவன் என்னென்ன பண்ணிடுறாங்கிறது அவனை சேர்ந்தவனை கேட்டா தெரியும். ஐயா அவன் சொல்றானேன்னு நினைச்ச ஏமாந்து பாங்கோ, இன்னொரு நாளைக்கு எங்கிட்ட வாங்கோ அவன் கதையை நான் சொல்றேங்கிறாயும். இப்படியே ஒத்தர் வழி ஒத்தராக ஒரு ஒத்தொருடைய வாழ்க்கையும் குறைகள் நிறைந்ததாக பாபங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவன் சொன்னான், நன்று தீது நாடலேன் தின்று தீய தேடினேன். தின்றதெல்லாம் மிருக மாம்சத்தையும் இரத்த மாம்சங்களையும் சாப்பிட்டு பாபங்களை நிறைய செய்தவன் என்னை தேற்றினாய், என் பாபத்தை நீக்கினாய், என்னை நல் உலகு ஏற்றினாய், நான் பழைய உருவம் பெறும்படியாக எனக்கு செய்து அருளினார். ஆகவே இறைவனே என்றும் இந்த இறை உணர்வை பெற்றவர்கள் என் போன்று அவர்களும் உயர்நிலையை

அடைவார்கள் என்பது உலகம் அறிந்த கதையாயிற்று என்று சொல்லி ராமனை அவன் ஸ்தோத்தரித்த வண்ணம் கொண்டாடி தன்னுடைய உலகம் சென்று சேர்ந்தான். சாபம் நீங்கி பொன் உலகம் சென்று அவன் புகுந்தான் என்று கூறியதோடு மாத்திரமல்லாமல் தெரித்து வந்த தீது எல்லாம்

பெற்றதனால் ஞானம் பெற்றனால் உலகம் சென்றான். சீதாராமர்களும் தன் கடமையை சென்ற வனம் புகுந்தார்கள். ஸ்ரீராமச்சந்திர சரணோ மனசா ஸ்மராமி, ஸ்ரீராமச்சந்திர சரணோ வசசா கிருணாமி, ஸ்ரீராமச்சந்திர

0: விராடனின் இறை உணர்வு இசைச்சொற்பொழிவு கேட்டீர்கள். நிகழ்த்தியிருந்தவர் தஞ்சாவூற்றியார் கமலாமூர்த்தி அவர்கள்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. நாளும் அறிவோம் மரகத தீவு அயர்லாந்து. எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து

நல்ல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் கோடைக்கு ஏற்ற பழங்கள் ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9 அரங்கிசையில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குடல் இசை, CN சந்திரசேகர் அவர்கள் வயலின் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். MA கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின் KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி அன்னையர் தின கருத்துக்கோவை 2வது பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. சாருச்சரியா MOP வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரி சம்ஸ்கிருத உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 346வது பகுதி. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள். காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் VR துரை அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.